நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49:26. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக புத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம். இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சகவருடம் 1948, வைசாக மாதம் 25ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 15ஆம் நாள் இன்று வெற்றியை அருளும் வெள்ளிக்கிழமை தினம் காலை நல்வாழ்த்துக்கள். நேர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 கொண்டாடி வரும் இவ்வேளையில் மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59ஆம் வருடம் வெற்றி நடையில் நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்து உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல் மக்கட்பேறு என்ற 7வது அதிகாரத்திலிருந்து 70வது திருக்குறளை கேட்கலாம். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள் எனும் சொல். இதன் பொருள், மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். மீண்டும் ஒருமுறை, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள் எனும் சொல். நேரம் காலை 5:53:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி நமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க தமிழிசை மரபுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் செவி செய்திகள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். இன்று காலை 7 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். ஏழு 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9 அரங்கிசை எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வரம் இசை கேட்கலாம். மேல்சனக்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில் கேட்கலாம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்போம். 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் சிறப்பு விருந்தினர் முனைவர் ச முத்துமாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்று மதியம் 12:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியுள்ள சுந்தர தேவாரம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1 மணிக்கு மகளிர் நேரம் எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்கள்

நேர்முகத்தை நிறைவு பகுதி நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 என்று மினிவை 2:35 சேர்ந்து செய்ப்பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். பராமரிப்பு பணிகள் காரணமாக 3:10 முதல் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்படும். மீண்டும் மாலை 5 இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் தொடங்கும். இன்று மாலை 5 பொன்மாலை பொழுது ரோஜா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று மாலை 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த சின்னசேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரிவேல் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாசமுருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தென்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இருவரை நமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் FM ரெயின்போ நிகழ்ச்சினர்கள். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரடி நிகழ்ச்சி. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல் கேட்டுக்கலாம். 12:30 திரை இசை. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிய. எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முக காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 காலத்திமன்ற காணங்கள். 3 ஹலோ டாக்டர். தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி முருகப்பாக்கம் சுகாதார நலவாழ்வு மையத்தின் மருத்துவர் டாக்டர் கே மேனகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலி காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். நேர்கள் இதுவரை FM ரெயின்போ நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நிலவை கேட்கலாம்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பண்ணுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒலுகாப்புகழ் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ், பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு, எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது, பசலை உணியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும்போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
0: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15 8 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தெய்வீக ராகு மற்றும் சேவை செய்திகள் கேட்கலாம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகு நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

நேரம் காலை 6:24 27 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருள்மிகு மழுவேந்திய விநாயகர் திருக்கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய 11 தீமிதி விழாவில் இன்று காலை அபிஷேகம் உற்சவம் மற்றும் மாலை தீமிதி திருவிழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கரகம் மற்றும் அம்மன் மாட வீதி புறப்பாடு நடைபெறும். மற்றொரு சேவை செய்தி. கடலூர் மாவட்டம் பில்லாளி கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய 78 தீமிதி விழாவில் இன்று காலை கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். நேர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம்.

0: தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள், அவற்றை நாள்தோறும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் நாகூர் ஏ மணிஃபா.
1: ஃபாத்திமுத்து

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான செய் நிகழ்ச்சி. தொடங்கும்
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இன்று திருவள்ளூர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 1 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 6:35:21. உழவர்களுக்கான செய்திகளில் வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
3: நேத்து பெய்ஞ்ச மழையில கொட்டகை உள்ள தண்ணி உடைஞ்சிட்டு ஒரே சேறு சகதியமா இருக்குது.
4: எப்பா கொட்டகைய பார்த்து அமைக்க வேண்டாமாப்பா?
3: பார்த்துதான் அமைச்சேன். சரி காத்தமுத்த, நீ தான் சொல்லலாம் இந்த வெள்ளாடு வளர்ப்புல கொட்டகை எப்படி அமைக்கலாம்னு.
4: ஒன்றும் இல்லைப்பா, பொதுவாக கொட்டகையை நல்ல மேட்டுப்பாங்கான இடத்துல தான்ப்பா கட்டணும். அப்போதான்ப்பா மழை தண்ணினால அது பாதிக்கப்படாமல் பிரச்சனை நம்ம கொட்டகைக்குள்ளே வராமல் இருக்கும். சரியா?
3: சரியா.
4: அப்புறம் இன்னொன்று என்னென்னா, தரை வந்து கொஞ்சம் நல்லா உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல ஈரம் உறிஞ்சக்கூடிய தன்மையுடையதாக மண் இருக்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்து செய்யணும்ப்பா. ஏன்னா தரை வந்து கட்டாந்தரையாக இருக்குன்னு வச்சுக்க, சிறுநீர் கழிக்கும் போது அது அப்படியே மேலேயே தங்கி நின்றுச்சுன்னா அது மூலயமா நமக்கு நிறையா பிரச்சனை வரும். ஆடுகள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அதனால் நல்லா ஈரம் உறிஞ்சும் தன்மையுடையதாக தரம் இருக்கணும்ப்பா.
3: ஈரம் உறிஞ்சுன்னா என்ன, பஞ்சை வைக்க முடியும்?
4: மண் அதை மாதிரி பார்த்து நம்ம போடணும்ப்பா. கொஞ்சம் மணல் கூட கலந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொலபொலப்பான மண்ணை வந்து கொட்டிக்கிட்டோம்னா அந்த சிறுநீர் கழிக்கும் போது அப்படியே மண்ணில் உள்ளே வாங்கிடும்.
3: நல்ல ஐடியா தான். ஆனால் எப்படி அமைக்கலாம்னு சொல்லுப்பா. காற்று வசதிக்கெல்லாம் என்னப்பா பண்ணலாம்?

0: ஒன்றும் இல்லைப்பா, இந்த வெயிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா ஆடு வளர்ப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கொட்டகையை சுற்றி மரங்களை வளர்க்கணும். அதுவும் குறிப்பாக இந்த தீவன மரங்களை நம்ம வளர்த்தோம்னு வச்சுங்க.
1: சரி,
0: ஆடுகளுக்கு தீவனமும் மரத்தடையிலேருந்து வெட்டி போட்டுடலாம். அந்த நல்ல குளுமையும் கிடைக்கும், காற்றோட்டமும் நல்லாயிருக்கும். மற்றபடி சீதோஷ்ண நிலை கரெக்டாக இருக்கிறதுனால ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா.
1: காத்துமுத்து, வெள்ளாடு வளர்ப்பில் கொட்டகை அமைக்கும் போது தண்ணீர் வசதி, தொட்டில் அமைக்கிறது, வேறு என்னென்ன வசதியெல்லாம் அமைக்கலாம்ப்பா?
0: இப்போ தண்ணி ரொம்ப முக்கியம். ஆடுகளுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க நம்ம வழிவகை வச்சுக்கணும். அது போர்வெல் வாட்டராகவும் இருக்கலாம், அல்லது நம்ம வந்து அடிபம்பாகவும் இருக்கலாம். தண்ணி எந்த நேரத்துலையும் தொட்டியில் நிரப்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, மின்சார இணைப்பு நம்ம வாங்கிடணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பின்புறமாவோ இல்லை தோட்டத்துலேயோ இல்லை வயக்காட்டுலேயோ நம்ம வந்து ஆடுகளுக்கு கொட்டகை அமைக்கிறப்ப மின்சார வசதி இல்லாமல் இருந்துடக்கூடாது.
1: ஏற்கனவே நான் வீட்டுக்கு மின்சாரம் கட்டணம் கட்டினுக்கிறேன், இதுவரை கட்டணுமா?
0: எப்போ வேறு வழி இல்லைப்பா. உன் கொல்ல பக்கமாக கொட்டியில் அமைக்கும் போதே வீட்டோடு சேர்த்து நம்ம பின்னாடியும் ஒரு கொட்டைக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு நம்ம அனுமதி வாங்கி செஞ்சுக்க வேண்டியது தான்.
1: ஆ சரி சரி, அப்படியே பண்ணுறோம்ப்பா. வெள்ளாடு தானே முக்கியம்.
0: ஆமாப்பா. இன்னொன்று, தீவனம் கொடுக்குறப்ப அடர் தீவனம் கொடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு தனி தொட்டி வச்சுக்கணும். அதில் தான் நம்ம அடர் தீவனம் போடணும்.
1: சரி.
0: அப்புறம் புல், மரத்தழை இதெல்லாம் போடுறதுக்கு தனியாக இன்னொரு தொட்டி வச்சுக்கணும். மரப்பலகையில் அல்லது இரும்பு தகட்டில் வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும்ப்பா. ஒன்றுலேருந்து 1.5 அடி விட்டமுள்ள இந்த பிறை வடிவ PVC குழாய் இருக்குல்ல, தீவன மற்றும் தண்ணீர் தொட்டியாக நம்ம அதை பயன்படுத்தலாம்ப்பா. அதில் அப்படியே போட்டோம்னா பரவலாக இருக்கும் இல்லையா? அப்போ ஆடுகள்லேருந்து எண்ணிக்கைகள் அதிகமாக வந்து ஒரே நேரத்துலேயே அந்த உணவை சாப்பிட்றதோ இல்லை தண்ணியை குடிக்கிறதுக்கோ அது வசதியாக இருக்கும்.
1: சரி சரி,
0: அதை மாதிரி பார்த்துக்கப்பா.
1: காதுமுத்த, கொட்டகை வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கலாமா இல்லை கிழக்கு மேற்கு பார்த்த மாதிரி இருக்கலாமா? கொட்டகையினுடைய உயரம் அகலம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்.
0: சரிப்பா சரிப்பா, சொல்கிறேன்ப்பா. காதுமுத்த, ஒன்றும் இல்லைப்பா, கிழக்கு மேற்கா நம்ம கொட்டகை அமைக்கிறது தான்ப்பா நல்லது. ஏன்னா சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையுது.
1: ஆமாம்.
0: அப்போ கிழக்கு மேற்கில் வந்து நம்ம கட்டினோம்னா நல்ல சூரிய வெளிச்சமும் உள்ளே வரும், காற்றோட்டமாகவும் இருக்கும்ப்பா. இன்னொன்று என்னன்னா, உயரத்தை கேட்ட இல்லையா, கொட்டகையோடைய உயரம் 9 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் உயரம் இருக்கணும்ப்பா.
1: ஓஹோ, ஏன் கதை முத்து அவ்வளோ உயரம்? ஆடு இருக்கிறதே குட்டியாக இருக்குது, இதுக்கு இவ்வளோ உயரமாக கட்டணும்?
0: ஆமாம்ப்பா, 9 அடியிலேருந்து 12 அடி உயரம் வரைக்கும் அமைக்கிறது தான் நல்லது. என்ன காரணம்னா, உயரம் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா ஆட்டுடைய அந்த சிறுநீர், அந்த ஆட்டு சாணம் இருக்குல்ல, இதில் அம்மோனியா வாயு வந்து உற்பத்தி ஆகும்.
1: ஓஹோ,
0: அந்த அம்மோனியா வாயு வந்து ஒரு நச்சு வாயு. அப்போ அந்த அம்மோனியா வாயு உடனே கொட்டகையை விட்டு வெளியேறாமல் அந்த கொட்டையைக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆடுகள் வந்து அதை சுவாசிக்கும் போது மூச்சு பிரச்சனை வரும், சுவாச கோளாறு வரும்.
1: ஓஹோ, ஆமாம் ஆமாம்.
0: அதனால தான் அந்த கொட்டகையோடைய உயரத்தை 12 அடி வரைக்கும் நம்ம வச்சிட்டோம்னா இந்த அம்மோனியா வாயு அப்படியே வெளியில் போயிடும்பா.
1: ஓ சரிதான்.
0: அப்போ நம்ம ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, இந்த மூச்சு தொந்தரவு இல்லாமல் இருக்கும்பா.
1: ஆமாம்.
0: சரியா?
1: சரி சரி.
0: அதனால தான் நல்ல காற்றோட்ட வசதியோட உயரமாகவும் நம்ம கட்டினோம்னா ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: நீ சொல்றது தான் கரெக்ட்.
0: ஆமாப்பா. இன்னொன்று, சைடில் அந்த சுவர் கட்டுறோம்ல, அது ஒரு 2 லேருந்து 2.5 அடி உயரம் அது கட்டிக்கணும்னா சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்யணும், 6 லேருந்து 8 அடி வரைக்கும் கம்பி வலை. ஏன்னா வந்து ஒரு பாம்பு வரலாம், ஒரு பூச்சி போட்டு வரலாம், இதெல்லாம் நம்ம ஆட்டு கொட்டகைக்குள்ள வந்துடாம பாதுகாப்பா வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நமக்கு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமா மூங்கில் தட்டி செஞ்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஆடுகள் உறங்கிறதுக்கு நம்ம தரையிலேருந்து நல்லா உயரமா ஒரு மரசட்டம் போட்டு கொஞ்சம் இந்த பரண் அமைச்சு அதில் தூங்க விட்டோம்னா நமக்கு நல்லது. ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஆடுகள் வந்து உணவு திங்கிறது, தண்ணி வைக்கிறது, தரையில் கட்டி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து தரப்பகுதியில் வச்சுக்கலாம். தூங்கும் போது மட்டும் கொஞ்சம் மேட்டுப்பங்கான பகுதி, அந்த கொட்டகையோட இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் உயரமாக மரசட்டம் அடித்து அதில் போய் படுத்துக்கிச்சுன்னா ஆடு சிறுநீர் விட்டாலும் சரி, ஆடு புழுக்க போட்டாலும் சரி, அங்கே தங்காது. அந்த மர சட்டம் அந்த கேப் இருக்குல்ல, அது வழி அப்படியெல்லாம் கீழே விழுந்துடும்,
1: நிலத்தில் விழும்.
0: ஆமாம். அதை நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கலெக்ட் பண்ணி அதை ஒரு உரமாக கூட ஆக்கிக்கலாம்.
1: சரி சரி, நல்ல ஐடியா இது.

0: ஆமாப்பா, இந்த மாதிரி கொட்டகை அமைக்கணும். ஆடு வளர்ப்புல ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. மழை காலத்துல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் நீ கவனத்துல வச்சுக்க. ஆட்டு கொட்டகை போடும் போது என்னையும் கூப்பிடு, நானும் வரேன்.
1: சரி சரி. காதுமுத்தா, ரெண்டு நாளுக்குள்ள வெள்ளாடு வளர்ப்புக்கான ஆட்டு கொட்டகை நாம அமைக்கிறோம். நீ கிட்ட இருக்கிற.
0: சரிப்பா சரிப்பா, கிட்ட இருக்கிறப்பா.
1: சரி.
0: எப்பா கருத்தமுத்த, வேலி ஓரமா கிடைக்குது இல்லப்பா இந்த செடி.
1: ஆமா,
0: இது ரணகல்லிப்பா.
1: இதான் ரணகல்லியா? இதான் டெய்லியும் பாக்குறப்பா இந்த செடியா? ஆனா ரணகல்லி தான் எனக்கு தெரியல.
0: பல வகை மருத்துவம் இதுல இருக்குதுப்பா.
1: என்னென்னலாம் இருக்குது காதமுத்த?
0: இப்போ நமக்கு காயம் பட்டு போச்சுன்னா,
1: சரி,
0: இந்த ரணகல்லி இலை இருக்குல்ல,
1: ஆமா,
0: இதை எடுத்து அது அப்படியே நம்ம பிசைஞ்சு இல்லை நம்ம அமுக்கி அப்படியே கையாலேயே நசுக்கணும்னாவே தண்ணி மாதிரி வரும். அந்த வந்து லேசா சூடு காட்டி நம்ம காயம் பட்ட இடத்துல அப்படியே தடவுனோம்னா எவ்வளவு சீக்கிரமா அந்த காயம் ஆறிடுந்துருமா? எங்க வீட்டுல நான்
1: வச்சிருக்கேன்ப்பா,
0: பார்த்தோன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுப்பா.
1: ஓஹோ, பரவாயில்லையா, மருந்தோட இது சீக்கிரமா ஆயிடும் இல்ல?
0: ஆமாப்பா, இதெல்லாம் வந்து ஒரு பச்சளை வைத்தியம் பா இது.
1: ஓஹோ, காதுமுத்த, ரணகலில இன்னும் என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதா?
0: எப்பா, இந்த இலையோடைய நசுக்கி சாறு எடுத்து கண்ணை வந்து அப்படியே சுத்தி நம்ம தடவுனோம்னா இந்த கண்ணு வலி இருக்குல்ல, அதெல்லாம் குறைஞ்சிரும்பா. இதனுடைய சாறு மஞ்சள் காமால நோயை கூட குணப்படுத்த வல்லது. இந்த ரணகல்லி இலைகளை நல்லா உலர வச்சு அதுல இருந்து நம்ம தேநீர் தயாரிச்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நல்லா நிவாரணமா இருக்கும்பா. வயிற்றுப்போக்குல இருந்து நிவாரணம் பெற இந்த இலையில இருந்து சாறு எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா குணமடையும்பா.
1: இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு.
0: ஆமாப்பா, நீரிழிவு நோயாளிகள் கூட இந்த இலையிலேருந்து தயாரிக்கப்படும் சாறை தினமும் ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை அளவு கட்டாயம் கட்டுப்படும்பா. நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. சின்ன தொட்டில வச்சு கூட வளர்க்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் சொல்லுப்பா, உன் நண்பர்கிட்டலாம் சொல்லு, நானும் நண்பர்கிட்டலாம் சொல்றேன்பா.
1: நான் வீட்லயும் வளர்க்கறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்து, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி, பார்த்து போயிட்டு வாப்பா.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1600

0: 457 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1,000,000+ பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர் பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10-க்கும் மேற்பட்ட

0: மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில் திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோடகரை, புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 6:55 3 நொடி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
4: காலநிலை மாற்றங்கள், பயோடைவர்சிட்டி லாஸஸ், ரிசோர்ஸஸ் டிப்ளீஷன், இன்இக்வாலிட்டி, இதை வந்து எப்படி நம்ம அளவிடுறது, இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு செயல்பாடை செய்தாலும் அதை அளக்கிறதுங்கிறது வந்து அதற்கான ஒரு தீர்வை வந்து நம்ம முன்வைக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எவ்வளோ பாதிப்பு நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கணக்கிடுவதற்காக லிவிங் பிளானட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனமும் சுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் இவங்க ரெண்டு பேருமே வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா உயிருடன் வாழும் பூமி குறியீடு அப்படிங்கிறத தமிழாக்கம் பண்ணிக்கலாம். லிவிங் பிளானட் இண்டெக்ஸ் LPI அப்படிங்கிறது தான் அந்த இண்டெக்ஸினுடைய முழு ஆக்கம். இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு காரணங்களை எடுத்துக்கிறாங்க. அதாவது நமக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் தேவைப்படும், அதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1970 2020 வரைக்கும் விலங்குகளினுடைய தொகையை சரியாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட சராசரியாக 73% வந்து குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபாயகரமான ஒரு செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து 2024 வெளியிட்ட ரிப்போர்ட்டு. இதில் வந்து 73% குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க அறிக்கையாக சொல்லியிருக்காங்க. இதற்கான முக்கிய காரணங்களாக அவைகள் சொல்வது என்னென்னா வாழ்விட அழிவு, ஹாபிடன்ட் லாஸ், காடு அழிப்பு, அதாவது காடினுடைய நிலங்கள் வந்து மற்ற செயல்பாட்டுக்காக மாற்றப்படுதல், மூன்றாவதாக அதிகப்படியான வளங்கள் சுரண்டப்படுவது, நான்காவதாக மாசு,

0: ஐந்தாவதாக காலநிலை மாற்றம். அப்போ லிவிங் பிளானட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு வைத்து பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய பூமியானது ஒரு வாழ்விடத்தை வாழ்வதற்கு ஏதுவான ஒரு இடமாக இருந்து இப்போ வந்து அது மாறிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக அவங்க சொல்றாங்க. பர்டிகுலரா வந்து லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரீபியன் அந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா 95% வீழ்ச்சியாக சொல்றாங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் 76%, ஆசிய பசிபிக் ரீஜனில் வந்து 60%, நன்னீர் உயிரியல் அமைப்புகள் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கனிசம்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு 85% வீழ்ச்சியை வந்து அவங்களால கணிக்க முடியுது. இது வந்து ஒரு கணிப்பாக இருந்தாலும் நம்மளை வந்து வெகுவாக பாதிக்கிற ஒரு நம்பராக தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியுது எத்தனையோ வகைகளான உயிரினங்கள் நம்ம பார்க்க முடியல. புதுச்சேரியிலேயே நம்ம எத்தனையோ சிறு சிறு உயிரினங்கள் அதாவது குருவிகளோ பறவைகளோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், இப்போ அவைகள்லாம் நம்ம பார்க்க முடியல. இன்னும் எத்தனைலாம் நம்ம இழக்க போகிறோமோ தெரியல. ஏன்னா நம்மளுடைய நீர்நிலைகள்லாம் நம்ம வந்து கட்டடங்களாக ஆக்கிரமித்து விட்டுட்டோம், அப்புறம் நிறைய மரங்களை நம்ம இழந்துட்டோம். இது மாதிரி இழப்புகள் ரொம்ப பெருசு. இந்த இழப்புகளை வந்து சரியான குறியீடுகளோ இல்லை சரியான கணக்கிடல்கள் இல்லாமல் நம்ம என்ன இழந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் போயிட்டுருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். அந்த நிறுவனமே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டிப்பிங் பாயிண்டை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்பவும் வந்து நம்மளால் மறுசீரமைக்க முடியாத ஒரு எல்லையை தாண்டி தான் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஐபிசிசிங்கிற ஒரு நிறுவனம், இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறவங்க வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நிறைய சினாரியோஸ் நிறைய சயின்டிஸ்டோடைய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை பொலிட்டிக்கலாக மாற்றி பொதுமக்களுக்கும் அதை ரீச் பண்ணுற மாதிரியான வகையில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல 1000 கோடிகளை வந்து செலவழித்து பொதுமக்களுக்கான அவங்களுக்கான புரிதல்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அரசாங்கம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 இலக்கியம் பேசுவோம் கேட்கலாம். ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் சிறப்பு விருந்தினர் முனைவர் ச. முத்துமாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நேரம் காலை 7:05. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி வருவது சிந்தனை மலர். சுவாமி விவேகானந்தர் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், நம்பிக்கையுடன் முயற்சி செய். இன்று நீ இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. கஷ்டம் வரும்போது மனம் தளராதே, தைரியமுடன் போராடு. பிறருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள், கட்டளையிடும் அதிகாரம் தானாக வரும். உண்மைக்காக எதையும் தியாகம் செய், எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யாதே. எதிர்காலத்தில் எப்படி இருப்போமோ என பயப்படாதே, துணிந்து செயலாற்று. குறிக்கோளை அடையும் வரை ஓய்வு எடுக்காதே. நேயர்கள் இதுவரை சுவாமி விவேகானந்தர் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: இந்திய சமூகத்தினிடம் கட்டணம் வாங்கும் வக்கீல் என்ற முறையில் மட்டுமன்றி அச்சமூகத்தின் உண்மையான நண்பர் என்ற முறையிலும் அவர்களுக்கு அவர் ஆலோசனை கூறி வந்தார். இவ்வாறு சமபலம் இல்லாத இரு கட்சியினரின் போர்க்களமாக டர்பன் ஆயிற்று. ஒரு பக்கத்தில் ஒரு சிலரேயான ஏழை இந்தியரும் அவர்களுடைய ஆங்கில நண்பர்கள் சிலரும், மற்றொரு பக்கத்திலோ ஆயுதங்களிலும் எண்ணிக்கையிலும் படிப்பிலும் செல்வத்திலும் பலம் படைத்திருந்த வெள்ளையர்கள். நேட்டால் அரசாங்கமும் அவர்களுக்கு பகிரங்கமாக உதவி செய்து வந்ததால் அரசாங்கத்தின் பக்க பலமும் அவர்களுக்கு இருந்தது. மந்திரி சபையில் அதிக செல்வாக்கு வாய்ந்த அங்கத்தினராயிருந்த ஹாரி எஸ்கோம்பு வெள்ளையரின் பொதுக்கூட்டங்களில் பகிரங்கமாக கலந்து கொண்டார். கப்பல் பிரயாணிகளை அல்லது கப்பல் ஏஜென்ட்டுகளான கம்பெனியை எப்படியாவது மிரட்டி பிரயாணிகள் இந்தியாவுக்கு திரும்பி போய்விடுமாறு பலவந்தப்படுத்திவிட வேண்டும் என்பதே கப்பல் கரைக்கு வராமல் நிறுத்தி வைத்ததன் உண்மையான நோக்கம். இப்பொழுது எங்களை நோக்கியும் மிரட்டல்களை ஆரம்பித்து விட்டார்கள். திரும்பி போய்விடாவிட்டால் நீங்கள் நிச்சயம் கடலில் தள்ளப்படுவீர்கள். திரும்பிவிட ஒப்புக்கொள்ளுவீர்களாயின் உங்கள் கப்பல் கட்டணத்தையும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று மிரட்டினர். இதற்கெல்லாம் நாங்கள் மசியவில்லை. என்னுடைய சக பிரயாணிகளிடம் சதா போய் அவர்களை நான் உற்சாகப்படுத்தி வந்தேன். நாதேரி கப்பலில் இருந்த பிரயாணிகளுக்கும் ஆறுதலான செய்திகளை அனுப்பி கொண்டு வந்தேன். அவர்கள் எல்லோருமே அமைதியாகவும் தைரியமாகவும் இருந்து வந்தனர். பிரயாணிகளின் பொழுதுபோக்குக்காக எல்லா வகையான விளையாட்டுகளுக்கும் ஏற்பாடு செய்தோம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று கேப்டன் மேல் வகுப்பு பிரயாணிகளுக்கு விருந்தளித்தார். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்களில் முக்கியமானவர்கள் நானும் என் குடும்பத்தினரும். விருந்து முடிந்த பிறகு பிரசங்கங்களும் நடந்தன. அப்பொழுது நான் மேற்கத்திய நாகரிகத்தை பற்றி பேசினேன். பெரிய விஷயங்களை குறித்து பேச அது சமயம் அல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் என் பேச்சு வேறு விதமாக இருப்பதற்கில்லை. பிறகு நடந்த களியாட்டங்களில் நானும் பங்கெடுத்து கொண்டேன். ஆனால் என் மனமெல்லாம் டர்பனில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்திலேயே ஈடுபட்டிருந்தது. உண்மையில் அப்போர் என்னை எதிர்த்து நடந்ததேயாகும். என் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் இரண்டு. ஒன்று, நான் இந்தியாவில் இருந்தபோது நேட்டால் வெள்ளைக்காரர்களை அக்கிரமாக கண்டித்தேன் என்பது. இரண்டு, நேட்டாலை இந்திய மயம் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக அங்கே குடியேறுவதற்கு இரு கப்பல்கள் நிறைய பிரயாணிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது. என் பொறுப்பை நான் அறிவேன். என்னால் தாதா அப்துல்லா கம்பெனியார் பெரிய ஆபத்துக்கு ஆளாகி

0: இருக்கின்றனர். பிரயாணிகளின் உயிர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. என் குடும்பத்தினரையும் அழைத்து வந்ததால் அவர்களையும் ஆபத்தில் வைத்துவிட்டேன் என்பவற்றை எல்லாம் அறிவேன். ஆனால் நான் முற்றும் குற்றமற்றவன். நேட்டாளுக்கு போகுமாறு நான் எவரையும் தூண்டவில்லை. பிரயாணிகள் கப்பலில் ஏறியபோது அவர்கள் யார் என்பதே எனக்கு தெரியாது. என் உறவினர் இருவரை தவிர கப்பலில் இருந்த பிரயாணிகளில் ஒருவருடைய பெயர் விலாசம் கூட எனக்கு தெரியாது. நேட்டாளில் நான் இருந்தபோது வெள்ளைக்காரர்களை குறித்து நான் கூறாத வார்த்தை ஒன்றையேனும் இந்தியாவில் இருந்தபோது நான் சொன்னதே இல்லை. மேலும் நான் சொன்னது இன்னது என்பதற்கு ஏராளமான சாட்சியங்களும் இருக்கின்றன. நேட்டாள் வெள்ளைக்காரர்கள் எந்த நாகரிகத்தின் கனிகளோ, எந்த நாகரிகத்தின் பிரதிநிதிகளாக இருந்து அதை ஆதரிக்கிறார்களோ அந்த நாகரிகத்திற்காக நான் வருந்தினேன். அந்த நாகரிகம் எப்பொழுதும் என் மனத்தில் இருந்து வந்தது. ஆகவே அச்சிறு கூட்டத்தில் நான் பேசிய போது அந்த நாகரிகத்தை பற்றிய என் கருத்தை எடுத்து கூறினேன். கேப்டனும் மற்ற நண்பர்களும் பொறுமையுடன் கேட்டனர். எந்த உணர்ச்சியுடன் நான் பேசினேனோ அதே உணர்ச்சியுடன் என் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் வாழ்க்கையின் போக்கை அப்பேச்சு எந்த வகையிலாவது மாற்றியதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பின்னர் கேப்டனுடனும் மற்ற அதிகாரிகளோடும் மேனாட்டு நாகரிகத்தை குறித்து நீண்ட நேரம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். கிழக்கிந்திய நாகரிகத்தைப் போல் அல்லாமல் மேற்கத்திய நாகரிகம் முக்கியமாக பலாத்காரத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று என் பிரசங்கத்தில் விவரித்தேன். என் கொள்கையை நானே நிறைவேற்ற முடியுமா என்று சிலர் கேள்வி கேட்டனர். அவர்களில் ஒருவர், கேப்டன் என்பது எனக்கு ஞாபகம். அவர் என்னை நோக்கி, வெள்ளைக்காரர்கள் தங்கள் மிரட்டலை நிறைவேற்றுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம், அப்பொழுது உங்களுடைய அகிம்சை கொள்கையை எப்படி கடைபிடிப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், அவர்களை மன்னித்து அவர்கள் மீது வழக்கு தொடராமல் இருந்துவிடும் தீரத்தையும் நற்புத்தியையும் கடவுள் எனக்கு அளிப்பார் என்றே நம்புகிறேன். அவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. அவர்களுடைய அறியாமைக்கும் குறுகிய புத்திக்கும் வருத்தமே கொள்ளுகிறேன். தாங்கள் இன்று செய்து கொண்டிருப்பது சரியானது, நியாயமானது என்று அவர்கள் உண்மையாகவே நம்புகிறார்கள் என்பதை அறிவேன். ஆகையால் அவர்கள் மீது நான் கோபம் கொள்ளுவதற்கு எந்த காரணமும் இல்லை. கேள்வி கேட்டவர் சிரித்தார். ஒருவேளை நான் சொன்னதில் நம்பிக்கை ஏற்படாமல் அவர் சிரித்திருக்கலாம். இப்படியாக நாட்கள் ஆயாசத்தை உண்டு பண்ணிய வண்ணம் நீண்டு கொண்டு இருந்தன. இப்படி கப்பல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பது எப்பொழுது ரத்தாகும் என்பது நிச்சயம் இல்லாமல் இருந்தது. இப்படி கப்பலை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட அதிகாரியோ விஷயம் தம் கையை விட்டு கடந்து விட்டது என்றும், அரசாங்கத்தின் உத்தரவு வந்ததுமே கப்பலிலிருந்து இறங்க எங்களை அனுமதித்து விடுவதாகவும் கூறினார். கடைசியாக எனக்கும் பிரயாணிகளுக்கும் இறுதி எச்சரிக்கைகள் வந்து சேர்ந்தன. உயிரோடு நாங்கள் தப்பி போய்விட வேண்டுமானால் பணிந்து விடுமாறு எங்களுக்கு கூறப்பட்டது. எங்கள் பதிலில், பிரயாணிகளும் நானும் நேட்டாள் துறைமுகத்தில் இறங்குவதற்கு எங்களுக்கு உள்ள உரிமையை வற்புறுத்தினோம். என்ன கஷ்டம் நேருவதாயினும் நேட்டாளில் பிரவேசித்தே தீருவது என்று நாங்கள் கொண்டிருந்த உறுதியையும் தெரிவித்தோம். 23 நாட்கள் கழித்து எங்கள் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வர அனுமதித்தார்கள். பிரயாணிகள் இறங்குவதை அனுமதிக்கும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டன. கப்பல்களை கரையோரமாக கொண்டு போய் நிறுத்தினர். பிரயாணிகளும் இறங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது எஸ்கோம்பு கேப்டனுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பியிருந்தார். வெள்ளைக்காரர்கள் என் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள் என்றும், அதனால் என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்றும், நானும் என் குடும்பத்தினரும் இருட்டிய பிறகு கப்பலிலிருந்து இறங்கும்படி சொல்லுமாறும், அப்பொழுது துறைமுக சூப்பரிண்டெண்டன்ட் டாட்டம் எங்களை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பார் என்றும் சொல்லி எச்சரித்தார்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 தேதி அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காலை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நாட்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5வது கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆப்

0: ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 and 2 நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 MW சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின் சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருண்

0: அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை ஹுவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஏற்படுற வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். குழந்தைங்களுக்கு ஏற்படுற காமனான பிரச்சனைகள் வந்து சளி, இருமல் மற்றும் வயிற்றுப்போக்கு. உங்களுக்கே தெரியும், அதுல வயிற்றுப்போக்குனால குழந்தைங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அதனால ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ், அதை எப்படி நம்ம தீர்வு காணிக்கலாம் அப்படின்ற
5: வெளி உணவு சாப்பிடுறாங்க, ஹோட்டல் உணவை நைட்ல வாங்கிருந்து அடுத்த நாள் சாப்பிடுறாங்க, இந்த மாதிரி உணவை சாப்பிடும் போது அதுல இருக்கும் கிருமிகள் மூலமா வைரஸ்னாலயோ இல்ல பாக்டீரியா காய்ச்சல்னாலயோ குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து குழந்தைங்களுக்கு ரோட்டா வைரஸ்னால ஏற்படுற டயரியா ரொம்ப சிவியரா இருக்கலாம். அவங்களுடைய உடம்புல இருந்து நீர் சத்தெல்லாம் உறிஞ்சி குழந்தைங்க சீக்கிரமா டயர்டாயி அவங்களுடைய உயிர்க்கே கூட ஆபத்தா ஏற்படுற மாதிரி டீஹைட்ரேஷனை காஸ் பண்ணலாம். ரோட்டா வைரஸ் மாதிரி பல வைரஸ்கள் டயரியாக்கு காரணங்களா இருக்கு. பாக்டீரியாக்களும் டயரியாக்கு சில காரணங்களா கருதப்படுது. முக்கியமா ஹோட்டல் ஃபுட்ஸ்ல அந்த பாக்டீரியாவோட குரோத் இருக்கும் போது ஒழுங்கா சமைக்காம அவங்க அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது அதனால பாக்டீரியல் டயரியா டிசென்ட்ரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒருவேளை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வீட்டிலேயே சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணலாம். சிகிச்சைன்னு சொல்லும் போது வீட்டில் இருக்கிற முக்கியமான ஆகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம நீராகாரம் தான். குழந்தைங்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது நிறைய நீராகாரம் கொடுத்துட்டே இருக்கணும். குழந்தைகள் வந்து வாந்தி எடுத்தாலோ இல்ல வயிற்றுப்போக்கு போனாலோ உடம்புல நீர் சத்து குறையாத மாதிரி பாத்துக்கிறது. முக்கியமா இந்த உப்பு நீர் கரைசல் நம்ம வீட்டுல வச்சிருந்தா ஓஆர்எஸ் பாக்கெட்ல வந்து ஒரு லிட்டர் தண்ணியில கரைச்சு அந்த உப்பு நீர் கரைசலை எப்பெல்லாம் குழந்தைகள் வாந்தி எடுக்கிறாங்களோ இல்ல வயிற்றுப்போக்கும் போகும்போதோ நம்ம அந்த உப்பு நீர் கரைசல் தண்ணியே கொடுக்கலாம். அதுல உப்பு சத்துக்கள் நிறைய

0: இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய வாந்தி மூலியமா வயிற்றுப்போக்கு மூலியமா ஏற்படுற அந்த உப்பு சத்துக்கள் குறைபாட அது கரெக்ட் பண்ணும். அதனால டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணலாம். ரொம்ப சீரியஸான காம்ப்ளிகேஷன் ஏற்படுறதை நம்ம தடுக்கலாம். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ற சாதம் வடிச்ச தண்ணி, வீட்டிலே தயார் பண்ண மோர் அதை கொடுத்துட்டே இருக்கலாம். வீட்டிலே தயார் பண்ண தயிர் சாதம் அதை ஆகாரமா கொடுக்கலாம். இந்த மாதிரி நீர் ஆகாரம், வீட்டிலே செஞ்ச சாப்பாடுகளும் உப்பு கரைசலும் கொடுக்கும் போதே முக்காவாசியான டயரியாவுடைய பிரச்சனைகள் சரியாயிடும். ஒருவேளை அதை மீறி குழந்தைகள் டயரியா பிரச்சனை சரியா ஆகல, அவங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, குழந்தைகள் வந்து ஆகாரம் எடுக்கவே மாட்டாங்க, அவங்களுடைய யூரினே வந்து ஒரு 6 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை குழந்தை யூரினே சரியா போகல, குழந்தை ரொம்ப டல்லா இருக்கிறாங்க அப்படின்ற டவுட் எப்ப இருந்தாலும் உடனே பக்கத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார மையத்தையோ இல்ல அரசு மருத்துவமனையோ நம்ம அணுகணும். குழந்தைங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா ஹாஸ்பிட்டலாம் அசஸ் பண்ணாதான் தெரியும். சோ நம்ம அந்த மாதிரி ஒரு வயிற்றுப்போக்குள்ள குழந்தைகள் வந்து இந்த பிரச்சனையோட கூட்டு வராங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு முக்கியமா வந்து டீஹைட்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷனா கண்ணு சொருகி போயிருக்கிறது, நாக்கெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கிறது, யூரினே 6 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் போகாம இருக்கிறது, குழந்தைங்களோட ஸ்கின் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ட்ரையா இருக்கிறது, ஸ்கின் டர்கர் அப்படின்றது ரொம்ப டிலேவா போறது, கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு நீர்ப்போக்கு அதிகமா ஏற்படுறதுனால டீஹைட்ரேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவு. அப்படி டீஹைட்ரேஷன் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு ORS அதுலயும் சரியாகலன்னா அட்மிட் பண்ணி IV ஃப்ளூயிட்ஸா போடும்போது டீஹைட்ரேஷன் நம்ம கரெக்ட் பண்ணலாம். அது ஒரு பாக்டீரியல் தொத்தா இருக்குதுன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணனா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படலாம். பட் முக்காவாசி டயரியாக்கள் வைரஸ்னால ஏற்படுறதுனால ஆன்டிபயோட்டிக் அவசியம் தேவையில்லை. ஒன்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அந்த ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் ORS மூலமாகவோ இல்ல ஆஸ்பத்திரியில கொடுக்கற நம்மளுடைய IV ஃப்ளூயிட்ஸ் மூலமாவே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சோ குழந்தைகளை சுத்தமா வச்சுக்கிறதும் டயரியாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்றதும் ரொம்ப அவசியம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நேரம் காலை 7:30 வானொலி அலைகள் காற்றின் ஒலிகளைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: கன்னட தேசத்துல ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார். அவர் வேறு நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமா இருந்ததே தவிர மனம் இல்லை. அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னால் திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சாரம் லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்லை. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவையில்லை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை போயிட்டு வான்ட்டார். அந்த பெரியவர் உடனே கடையை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா, நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்த ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார் வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணும், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தையும் காணும். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தியை மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான், உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படி சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாராம். அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க, அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மால் ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் வீட்டுக்காரம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னு, கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னு அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கு என்ன, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார். எப்படின்னு கேட்டேன். அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தரதாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தரதாசர்.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் காலை 7:35 3 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் நகர் உலா. நேற்றைய நகரவுலா நிகழ்ச்சியில் நாம் வந்து கேரளா மாநிலம் கொச்சிக்கு அருகில் உள்ள கடமக்குடி குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய நகரவுலா நிகழ்ச்சியில் நாம் வந்து கர்நாடக மாநிலம் நேத்ராவதி மலையேற்றம் குறித்து திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

கர்நாடக மாநிலம் நேத்ராவதி மலையேற்றம் மேகங்களின் மடியில் ஒரு பயணம் குறித்து தான் இன்றைய நகர உலாவில் நம்ம கேட்க போகிறோம். நேத்ராவதி மலையேற்றம் கர்நாடகாவில் உள்ள மிகவும் பிரபலமான மலையேறும் பாதைகளில் ஒன்றாகும். இது குறித்த சில முக்கிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா, இதன் அமைவிடம் பார்த்தீங்கன்னா நேத்ராவதி சிகரம் கர்நாடகாவின் சிக்கமகளூர் மாவட்டத்தில் சூதுரேமுக் தேசிய பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது. இது சாம்சே மற்றும் பெல்தங்கடி ஆகிய இடங்களுக்கு இடையே உள்ளது. சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெக் நேத்ராவதி ஆற்றின் மூலத்திற்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் நடைபெறுகிறது. இயற்கை காட்சி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெக் பாதையில் பசுமையான மலைகள், அடர்ந்த காடுகள் மற்றும் அழகான பள்ளத்தாக்குகளை காணலாம். இது நடுத்தர வகை மாடரேட் மலையேற்றமாக கருதப்படுகிறது. சிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு குறைவாக இருக்கும் மற்றும் பசுமையாக இருக்கும் மழைக்காலத்திற்கு பிந்தைய காலம், அதாவது அக்டோபர் முதல் மார்ச் வரை இதற்கு ஏற்றது. இயற்கையின் தூரிகையால் வரையப்பட்ட ஒரு ஓவியம் போன்றது நேத்ராவதி சிகரம். மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்துள்ள இந்த இடம் மலையேற்ற வீரர்களுக்கு ஒரு கனவு பிரதேசமாகும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சி ஸ்ரீராம், சஞ்சனா கல்மிச் ஆகியோர் இணைந்த குரலில், விக்னேஷ் சிவன், கோஷேஷா பாடல் வரிகளில், லியோன் ஜேம்ஸ் இசையில் 2025 ஆம் ஆண்டு வெளிவந்த டிராகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110/22 கிலோவாட்ஸ் தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை துத்திப்பட்டு ஒரு பகுதி, உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. மின் நுகர்வோர்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய ரிசர்வ் வங்கியில் அதிகாரி பணி காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி மொத்தம் 60 இடங்கள் காலியாக உள்ளது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது 21 முதல் 30 வரை. 1/4/2026 தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, மதுரை, கோவை உட்பட 17 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850. SC/ST பிரிவினருக்கு ₹100. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 25/5/2026. மேலும் விவரங்களுக்கு opportunities.rbi.org.in என்ற இணையதள முகவரியை காணலாம். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 7:42 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் வந்து நேத்ராவதி மலையேற்றம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பசுமை போர்வை போர்த்திய சோலைக்காடுகள், அதாவது இந்த நேத்ராவதி பயணத்தின் மிக முக்கியமான அம்சம் அதன் சோலைக்காடுகள். இவை வெறும் காடுகள் அல்ல, இயற்கையின் அதிசயம். பள்ளத்தாக்குகளில் அடர்ந்த மரங்களும் மலை உச்சிகளில் பறந்து விரிந்த புல்வெளிகளும் காணப்படுவது இக்காடுகளின் சிறப்பு. அரிய வகை தாவரங்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் காட்டு மலர்களின் இருப்பிடமாக இது திகழ்கிறது. சோலைக்காடுகளின் வழியாக நடக்கும்பொழுது மேகக்கூட்டங்கள் நம்மை உரசி செல்லும் அனுபவம் ஈடு இணையற்றது. மலையேற்றத்தின் பாதையில் ஆங்காங்கே சிறு சிறு அருவிகளும் குளிர்ந்த நீரோடைகளும்

நம்மை உற்சாகப்படுத்தும். சிகரத்தை நெருங்க நெருங்க கண்கள் எட்டும் தூரம் வரை பச்சை நிற கம்பளம் விரித்தது போன்ற புல்வெளிகள் நம் மனதை வருடும். சிகரத்தை அடைந்தவுடன் தெரியும் குத்ரமிக் மலைத்தொடரின் பரந்த காட்சி மலையற்ற களைப்பை மொத்தமாக போக்கிவிடும். நேத்ராவதி சிகரம் கர்நாடகாவின் குத்ரமிக் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. நேத்ராவதி ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதால் அங்கு செல்ல வனத்துறையின் அனுமதி கட்டாயம். கர்நாடக வனத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்கூட்டியே பதிவு செய்வது அவசியம். ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மலையற்ற வீரர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. நுழைவு கட்டணம் மற்றும் வழிகாட்டி கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் கேட்கலாம். வரும் பாடல் நரேஷ் ஐயர், ஹிருத்ரா கட்டானி ஆகியோர் இணைந்த குரலில். ஏ ஆர் ரகுமான் இசையில் விவேக் பாடல் வரிகளில் 2024 ஆண்டு வெளிவந்த அயலான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. சிஎஸ்ஐஆர் கீழ் செயல்படும் செல்லுலார் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. டெக்னீஷியன் 23, டெக்னிக்கல் ஆபீசர் 4, டிரைவர் 1 என மொத்தம் 28 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு ஐடிஐ எம்எஸ்சி. வயது வரம்பு 26/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, ஆன்லைன் தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/5/2026 இம்மாதம். மேலும் விவரங்களுக்கு ccmd.res.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 7:48:53 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர உலாவில் நம்ம நேத்ராவதி மலையேற்றம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த மலையேற்றத்தின் தொடக்க புள்ளி சம்சே கிராமமாகும். தூத்சாகர் மலையேற்றத்தை முடித்துவிட்டு ஹொன்னாவர் வழியாக சம்சேவை அடையலாம். அங்கு தங்கும் விடுதிகள் உள்ளது. மலையேற்ற பாதை பார்த்தீங்கன்னா, மலையேற்றம் பொதுவாக அதிகாலை 6 முதல் 8 தொடங்கும். சுமார் 10 முதல் 12 கிலோமீட்டர் தூரம் மலையேற்றம் செல்ல வேண்டும். சுமார் 6 முதல் 7 எடுக்கும். தொடக்கத்தில் அடர்ந்த சோலை காடுகள் வழியாக பயணம் அமையும். பாதி தூரத்துக்கு பிறகு மரம் இல்லாத திறந்தவெளி புல்வெளிகள், அதாவது அந்த கிராஸ்லண்ட்ஸ் தொடங்கும். சிகரத்தை நெருங்கும் பொழுது பாதை சற்று செங்குத்தாக இருக்கும். வனத்துறையினரால் நியமிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டி இல்லாமல் சிகரத்திற்கு செல்ல அனுமதி இல்லை. அவர்கள் பாதையை காட்டுவதுடன் வட விலங்குகளிடம் இருந்து பாதுகாப்பாக அழைத்து செல்வார்கள். பிளாஸ்டிக் பாட்டில்கள் அல்லது கவர்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை. நுழைவாயிலில் நமது பைகள் சோதனை செய்யப்படும். நமக்கு தேவையான தண்ணீர் மற்றும் எளிமையான உணவை எடுத்து செல்ல வேண்டும். மாலை 6 அனைவரும் பேஸ் கேம்ப் திரும்ப வேண்டும் என்பது விதி. இரவு நேர மலையேற்றத்திற்கு அனுமதி இல்லை. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சாரதி பாடல் வரிகளில் பிரதீப் குமார், என் ஆர் ரகுநாதன் இணைந்த குரலில். என் ஆர் ரகுநாதன் இசையில் 2023 வெளிவந்த அயோத்தி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேத்ராவதி மலையேற்றம் குறித்த கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நேத்ராவதி மலையேற்றத்திற்கு செல்வதற்கான போக்குவரத்து விவரங்கள் பார்த்தீங்கன்னா, பேருந்து வசதி உள்ளது. பெங்களூரில் இருந்து செல்வது மிகவும் எளிதானது. பெங்களூரில் இருந்து கலசா செல்லும் பேருந்தில் ஏற வேண்டும். கலசாவிலிருந்து சாம்ஸ் கிராமத்திற்கு உள்ளூர் பேருந்து அல்லது ஆட்டோ மூலம் செல்லலாம். இது சுமார் 14 கிலோமீட்டர் தூரமாகும். சாலை வழி பார்த்தீங்கன்னா பெங்களூரிலிருந்து சுமார் 330 கிலோமீட்டர் தூரமாகும். ரயில் வசதியும் இருக்குங்க. ரயில் அருகில் உள்ள நிலை பார்த்தீங்கன்னா மங்களூர் சந்திப்பு, அங்கிருந்து 90 கிலோமீட்டர் டாக்ஸி அல்லது பேருந்து மூலம் கலசாவை அடையலாம். விமானம் மூலம் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள விமான நிலையம் மங்களூர் சர்வதேச விமான நிலையம். மலையேற்ற தொடக்கப்புள்ளிக்கு செல்ல சமேஸ் கிராமத்திலிருந்து மலையேற்ற தொடக்கப்புள்ளிக்கு ஜீப் வசதி தேவைப்படும். மலைப்பாதை கரடு முரடாக இருப்பதால் சாதாரண கார்கள் செல்வது கடினம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேரம் காலை 7:55.

நேர்களே, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேயர்கள், இதுவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நகர் உலாவில் நிறைவு செய்ய வரும் பாடல் மோகன்ராஜன் பாடல் வரிகளில் ரவிஜி குரலில், திபு நினன் தாமஸ் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த டீசல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கர்நாடக மாநிலம் நேத்ராவதி மலையேற்றம் குறித்து திரையிசை பாடல்களுடன் கேட்டோம். நாளைய நகருவிழாவில் நீங்கள் கேட்க இருக்கும் தலைப்பு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள கோரிமேடு பகுதியை தான் கேட்க போகிறோம். ரசித்திடுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்ந்து காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த ஆண்டின் இந்தியாவின் தலைமையில் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுக்கவும் பொருளாதார மீள்திறனை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். இந்தியாவின் உள்நாட்டு தற்காப்பு மற்றும் விண்வெளி திறன்களை வலுப்படுத்தும் வகையில் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள புட்டபர்த்தியில் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற உள்ளது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாராவில் இன்று பிரதம மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா பயனாளிகள் மாநாடு மற்றும் மகா ஆவாஸ் அபியான் திட்டத்தின் மாநில அளவிலான விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளன. இதில் மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு எக்னாஸ் ஷிண்டே மற்றும் திருமதி சுனேத்ரா பவார் ஆகியோர் பயனாளிகளுக்கு கட்டப்பட்ட 500,000 வீடுகளை ஒப்படைக்க உள்ளனர். உலகளாவிய எரிசக்தி விலைகளில் ஏற்பட்டுள்ள கடும் உயர்வின் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தியுள்ளது. புதுச்சேரி காஞ்சிமாமி முனைவர் முதுகலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் பசுமை பூங்கா அமைக்கும் வகையில் ஒரு செடி ஒரு உறுதிமொழி என்னும் புதிய முன்னெடுப்பை வணிக வரித்துறை ஆணையர் திரு சௌத்ரி முகமது யாசின் மரக்கன்று நட்டு தொடக்கி வைத்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று தரம்சலாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம்
2: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தகவல் தளம். நேற்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் சோளப்பட்டு குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் மயக்கும் கடற்கரை நாடுகள் குறித்து திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். அதாவதுங்க, இந்த உலகத்தில் மயக்கும் அழகான கடற்கரைகள் கொண்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா, பிங்க் நிற கடற்கரை, பறந்து விரிந்து கிடக்கும் தங்கமணல், வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அதிசயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் குறித்து தான் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வெக்கேஷனுக்கு எங்கு செல்வது என்று தெரியவில்லையா? உங்களை மயக்கும் அழகான கடற்கரைகளை கொண்ட நாடுகள் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக

பார்க்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, முதலாவது ரெய்லி கடற்கரை தாய்லாந்து. வானளாவிய சுண்ணாம்பு பாறைகளால் சூழப்பட்ட ரெய்லி கடற்கரை, டர்கைஸ் நிற நீர் மற்றும் அமைதியான தீவு போன்ற சூழலுடன் மறைந்திருக்கும் ஒரு சொர்க்கத்தைப் போல காட்சியளிக்கிறது. இந்த இடம் அதன் அமைதிக்கும் சாகச விரும்பிகளுக்கும் மிகவும் பெயர் பெற்றது. தாய்லாந்து செல்வதாக இருந்தால் இதை உங்கள் பட்டியலில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் இணைந்த குரலில், விவேக் கற்பனை நடையில் ஜி.பி. பிரகாஷ்குமார் இசையில் 2025 ஆம் ஆண்டு வெளிவந்த வீரதீர சூரன் திரைப்படத்தின் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:06 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் மயக்கும் அழகான கடற்கரை கொண்ட நாடுகள் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: தகவல் தளத்தில் நாம இந்த அழகான கடற்கரைகள் கொண்ட நாடுகள் குறித்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது அடுத்த பார்த்தீங்கன்னா பிங்க் கடற்கரை, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் கோமோடோ தீவில் அமைந்துள்ள இந்த கடற்கரை உலகின் மிக அரிதான 7 இளஞ்சிவப்பு நிற கடற்கரைகளில் ஒன்றாகும். கடலில் வாழும் ஃபோரமினிஃபெரா எனப்படும் மிக சிறிய நுண்ணுயிரிகள் சிவப்பு நிற கூடுகளை கொண்டுள்ளன. இந்த சிவப்பு நிற கூடுகள் காலப்போக்கில் உடைந்து வெள்ளை மணலுடன் கலக்கும்பொழுது கடற்கரை அழகிய இளஞ்சிவப்பு நிறத்தில் மின்னுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேவ்லக் தீவு, அந்தமான் நிக்கோபார். மல்லிகைப்பூ போன்ற வெள்ளை மணல், கண்ணாடியை போன்ற தெளிவான நீல நிற நிற ஆகியவை உங்களை ஈர்க்கும். இங்கு மாலையில் சூரியன் மறையும் காட்சி உங்களை மெய்சிலிருக்க வைக்கும். ஸ்னோக்கிளிங் செய்ய இது மிக சிறந்த இடம். கடலுக்கு அடியில் உள்ள வண்ணமயமான பவள பாறைகளையும் மீன்களையும் நீங்கள் மிக அருகில் பார்க்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல்

தகவல் தளத்தில் நாம் மயக்கும் அழகான கடற்கரைகள் கொண்ட நாடுகள் குறித்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாக்மன் பீச் உலகின் மிக அழகான கடற்கரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கூட்டம் அதிகம் இல்லாத அமைதியான சூழலை விரும்புபவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். நாக்மன் பீச்சின் மிக சிறந்த அம்சம் அதன் இரட்டை கடற்கரை அமைப்பு தான். நாக்பங் மற்றும் காலிடாங் ஆகிய இரண்டு கடற்கரைகளும் ஓரிடத்தில் சந்திக்கும் காட்சியை உயரத்திலிருந்து பார்க்கும்பொழுது பிரமிக்க வைக்கும். இங்குள்ள மணல் தங்கம் போல

இன்னும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சுமார் 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறந்து விரிந்து கிடக்கும் இந்த கடற்கரையில் வரிசையாக நிற்கும் தென்னை மரங்கள் ஒரு அழகான இயற்கை ஓவியத்தை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியோகோ தீவு, ஜப்பான். ஜப்பானின் ஒகினாவா மாகாணத்தில் உள்ள மியோகோ தீவு அந்நாட்டின் மறைக்கப்பட்ட ரத்தினம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கடல் நீர் ஒரு தனித்துவமான மரகத பச்சை மற்றும் அடர் நீல நிறத்தில் மின்னும். இந்த அழகிய நிறத்தை ஜப்பானியர்கள் பெருமையுடன் மியோகோ ப்ளூ என்று அழைக்கிறார்கள். ஜப்பானிலேயே மிக தெளிவான கடல் நீர் இங்குதான் உள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம்.

நேரம் காலை 8:30 4 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். மற்ற நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆரப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்வது தகவல் தளம். தகவல் தளத்தில் நாம் கேட்க இருப்பது கூபர்பிடி, அதாவது குடியேற்ற பகுதி குறித்து கேட்க போகிறோம்.

கூபர்படி தெற்கு ஆஸ்திரேலியாவில் இது அமைந்துள்ளது. அதாவது 2500 குடியிருப்புகள் உள்ள நகரம், மண்ணில் புதைந்து வாழும் மனிதர்கள், ஆண்டுக்கு 144 மில்லிமீட்டர் மழைதான் பெய்யுமாம். பொதுவாக வீடுகள் என்றாலே நிலத்தின் மேல்தான் அமைந்திருக்கும், ஆனால் இந்த ஊரில் மக்கள் மண்ணில் புதைந்து வாழ்கிறார்கள். அது ஏன் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். வீடு, ஹோட்டல், ஆன்மீக தலங்கள் என எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் நிலத்தின் மேல் சூரிய ஒளி படும்படியாக தான் இருக்கும். இந்த இடங்கள் எல்லாம் எந்த ஒரு சூரிய ஒளியும் இல்லாமல் மண்ணுக்குள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று என்றாவது நீங்கள் யோசித்திருக்கிறீங்களா? இப்படியான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த மாதிரியான ஒரு இடம் குறித்து தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். கூபர்பிடி தெற்கு ஆஸ்திரேலியாவின் அவுட்பேக் பகுதியில், அடிலைட் நகரத்திற்கு வடக்கே சுமார் 850 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான, அதே சமயம் பிரமிக்கத்தக்க ஒரு குடியேற்ற பகுதியாகும். இது உலகின் ஒப்பல் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. பல ஹாலிவுட் திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள இந்த ஊர் மனித வரலாற்றிலேயே மிகவும் அசாதாரணமான சமூகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்குள்ள சுமார் 2500 குடியிருப்பாளர்களில் பாதி பேர் டகவுட்ஸ் என்று அழைக்கப்படும் குன்றுகளுக்கு அடியில் தோண்டப்பட்ட வீடுகளில் வசித்து வருகின்றனர். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தரைக்கு மேலே நிலவும் வெப்பம் அவ்வளவு கொடூரமானது. மேல்தளத்தில் வாழ்வது என்பது உண்மையில் மிகவும் கடினமான காரியம். அதனால் அந்த ஊரே பூமிக்கு அடியில் சென்றது. இப்போது இந்த இடத்தை சுற்றுலா பயணிகளும் பார்வையிடலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம்.

நேயர்கள் கேட்ட பாடல் விவேக் பாடல் வரிகளில் அருண் காமத், ஜுனிதா காந்தி இணைந்த குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2018 வெளிவந்த இரும்பு திரை திரைப்படுத்துவோர் பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை 110/22 கிலோவாட்ஸ் தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை துத்திப்பட்டு ஒரு பகுதி, உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. மின் நுகர்வோர்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் காலை 8:37:22 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நம்ம தெற்கு ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள கூபர் பிடி குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கூபர் பிடி செவ்வாய் கிரகத்தை போன்ற பரந்த தட்டையான மற்றும் சிவப்பு நிற பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளது. இளஞ்சிவப்பு மற்றும் காவி நிற மணற்கள் மேடுகளும் இடைவிடாத நீல வானமும் மிக குறைந்த தாவரங்களும் இந்த நிலப்பரப்பின் அடையாளங்கள் ஆகும். இந்த ஊரின் பெயர் குபாபிட்டி என்ற கோகதா பர்ங்லா பழங்குடி சொல்லில் இருந்து உருவானது. ஒப்பல் கற்கள் ஒரு வகை ரத்தனங்கள். இதற்கு வெள்ளை மனிதனின் குழி என்று பொருள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அங்கு நடந்த சுரங்க நடவடிக்கைகளை குறிக்கும் வகையில் இப்பெயர் வைக்கப்பட்டது. கூபர் பிடியின் நவீன காலம் 1915 பிப்ரவரி 1 தொடங்கியது. அப்பொழுது வில்லியம் ஹட்சன் என்ற 14 வயது சிறுவன் தங்கத்தை தேடி சென்றபொழுது தற்செயலாக ஒப்பல் கற்களை கண்டெடுத்தான். இது அந்த பகுதியில் தொடர்ச்சியான சுரங்க தொழிலுக்கு வித்திட்டது.

இன்று கூபர் விடை உலகில் மிகப்பெரிய ஒப்பல் உற்பத்தி பகுதியாகும். உலகளாவிய ஒப்பல் விநியோகத்தில் 70 முதல் 95% வரை இங்கிருந்தே கிடைக்கிறது. 1913 ஒப்பல் ஆஸ்திரேலியாவின் தேசிய இரத்தின கல்லாக அறிவிக்கப்பட்டது. இங்கு ஆண்டுக்கு 144 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்கிறது. இந்த சூழலை சமாளிக்க தொழிலாளர்கள் நிலத்தடியில் வீடுகளை தோண்டினர். அங்கு ஆண்டு முழுவதும் வெப்பநிலை சீராக 22 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை நீடிப்பதால் ஏர் கண்டிஷனர் தேவையே இருக்காது. வரும் பாடல் சாம் சிஎஸ் இசை மற்றும் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் குரலில். 2019 ஆம் ஆண்டு வெளிவந்த இஸ்பட் ராஜாவும் இதய ராணியும் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள், இதுவரை தகவல் தளத்தில் கூபர்பிடி குடியேற்ற பகுதி குறித்து தான் திரைசை பாடலுடன் கேட்டோம். நாளைய நகர்வுல தலைப்பு: மழை ஒளியில் விழிக்கும் விதைகள் மற்றும் துருப்பிடித்த புள்ளிகள் கொண்ட பூனை குறித்து கேட்கலாம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
2: தொண்ணூறு ஆண்டு காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
3: வானொலிக்கு 90.
4: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை. கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை

0: நம்முடைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை, ஹைதராபாத், புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம், வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம், 100 ஆண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே.

90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்திற்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவிக்கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: ஆகாஷ்வாணி
1: இந்த அன்புக்காரம்.

0: பண்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: கொசுக்களை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 8:58. நேர்களே, இன்று காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் சிறப்பு விருந்தினர் முனைவர்

முத்துமாரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். இன்று மதியம் 12:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கடகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இன்று மதியம் 1:00 மகளிர் நேரம், எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் எவ்வரி போதனை எனத் தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய வர்ணம் ஆபோகிராகம் ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26:50. அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேல் சாணாங்குப்பம் ஜி கஜேந்திரன் அவர்கள், எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். அடுத்து கோரின வரமொசகுமைய என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய கீர்த்தனை, ராகம் ராமப்ரியா, ரூபகதாளம்.

கிராமப்பிரியா ராகத்தில் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக முரளிதர கோபாலா ராகம் மாண்ட் ஆதிதாளம் பெரியசாமி தூரன் பாடல்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதற்கட்டமாக இன்று அபுதாபி செல்லும் அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்திக்கிறார். இரு தலைவர்களும் எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் எனவும், எரிசக்தி பாதுகாப்பு இந்த சந்திப்பின் முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். இந்தியாவின் உள்நாட்டு தற்காப்பு மற்றும் விண்வெளி திறன்களை வலுப்படுத்தும் வகையில் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள புட்டபர்த்தியில் மேம்பட்ட நடுத்தர போர் விமான திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற உள்ளது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வரவிருக்கும் நீட் தேர்வுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இல்லத்தில் நேற்று மாலை உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நீட் தேர்வை எவ்வித சிக்கலுமின்றி மற்றும் திறம்பட நடத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நேற்று சீனா சென்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். பெய்ஜிங்கில் நடந்த இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றில் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்த்து ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்க நகை ஏற்றுமதியாளர்கள் வரியின்றி ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சமாக இனி 100 கிலோ தங்கம் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: நேரம் காலை 10:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இணைக்கும், ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இணைக்கும். முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இணைக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இணைக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளவர் குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், தாராபுரம் நாடர் திரு துரைராஜ். இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் கில்லி.

நேயர்கள் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் வருஷம் 16.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் தங்கமகன்.

0: blessing you.
1: நேரம் காலை 10:17 58 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: ₹10,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்,
3: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
4: RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக சென்னை மணலிமாறன், இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சொர்க்கம் நரகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களே. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வன்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன். இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் பைரவா.

0: போனா
1: யார
0: போல
1: இந்த பொண்ண போல
2: ஏ கோ

0: உருவம் இப்போ அடங்கி நிக்குது, பருவ வயசு உருவம் புதுசு பார்த்து பழக எங்குது மனசு. கோபாலா
1: எங்க
0: போற, என்ன வாங்க ஓடி போனா
1: முடிச்சு.

ஊட்டி பொண்ணே ஊட்டி பொண்ணே குளிரெடுக்கலையா, நான் கொஞ்ச நேரம் கொஞ்ச வேணும் கூட வர்றியா. பாடுபட்டு புடிச்சு கொடுத்த பரிசு ஒண்ணு பெற நினைச்சம், பெடல மிதிச்சு உடல வளைச்சு மனசை ஒடிச்சு பறந்து ஒரிய கோபால.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் கடலூர் துறைமுகம் சுரேஷ். நேரம் காலை 10:30 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் காலை 10:39. 8 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக பொன்னியின் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத் இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் முதல்வன்.

நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுவை அம்பாள் நகர் சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் வேட்டவளம் குமார். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பாசம்.

எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக

0: பாவம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: நேர்களே, நேர்மின்மை காரணமாக பின்வரும் நேயர்கள் அறந்தாங்கி ஐயப்பன், நாகப்பட்டினம் மாவட்டம் கே பி ராஜதுரை, தலை ஞாயிறு ஏ ராஜா முகமது, காட்டூர் எஸ் சிவகுமார் இவர்களுக்காக பொது பாடலால் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026க்கான மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ தகவல் வழிமுறைகளை மட்டுமே நம்புமாறு தேர்வர்கள் மற்றும் பெற்றோர்களை இந்த ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் நேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இல்லத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இத்தேர்வை எவ்வித சிக்கலுமின்றி திறம்பட நடத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாராவில் இன்று பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா பயனாளிகள் மாநாடு மற்றும் மகா ஆவாஸ் அபியான் திட்டத்தின் மாநில அளவிலான விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளன. இதில் மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே மற்றும் திருமதி சுனேத்ரா பவார் ஆகியோர் பயனாளிகளுக்கு கட்டப்பட்ட 5 லட்சம் வீடுகளை ஒப்படைக்க உள்ளனர். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் பொது போக்குவரத்தின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துடன் இணைந்து தேசிய தலைநகரான புதுடெல்லியில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய பேருந்து சேவையை இன்று அறிமுகப்படுத்தியது. இந்த பேருந்தில் நிகழ்நேர கண்காணிப்பு, பாதுகாப்பு, நேரந்தவறாமை மற்றும் வழித்தடத்தை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்காக GPS அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் CCTV அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. நேற்று சீனா சென்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். பெய்ஜிங்கில் நடந்த இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றில் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்த்து ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பெற்றுள்ளது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த
2: நேரம் 11:02. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சா முத்துமாரி அவர்கள் வந்துள்ளார். இவர் தமிழ் புலவர்களும் மேஸ்லோவும் என்ற புத்தகத்தையும் அன்பின் வழிநிலைகள் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்களில் பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இன்று நாம் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவி திருவும்பாவியும் என்ற தலைப்பில் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா.
0: இன்று எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி ஒளிப்பதிவு அரங்கிற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவை திருவம்பாவை பற்றி உங்ககிட்ட நிறைய தகவல்களை கேட்க போகிறோம். இதில் திருப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: திருப்பாவை என்பது தமிழ் இலக்கியங்களில் பக்தி இலக்கியத்தில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய வைணவ இலக்கியத்தை சார்ந்தது. அந்த வைணவ இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அவர்களால் இயற்றப்பட்டது. 30 பாசுரங்களை கொண்டு விளங்கக்கூடியது. இவற்றினுடைய மைய கருத்து யாதெனின், பெண்கள் நீராடுவதற்காக அதிகாலையில், அதாவது மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில், இந்த இறைவனை வணங்குவதற்காக நோன்பு நோற்கப்படுகிறது. அந்த நோன்பு நோற்கும் பொழுது அதிகாலையில் பெண்கள்

எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக பக்தியில் ஆழங்கால் பட்ட பெண்கள் சிறுமிகளை எழுப்புவதற்காக இந்த பாசுரங்களை பாடி அவர்களை எழுப்பி இறைவனை வணங்குவதற்காக பாடப்பட்ட பாடல்தான் இந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாடு செழிப்பாக இருப்பதற்கும் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க பெற வேண்டும் என்பதற்காகவும் இப்பாடல் வந்து இசைக்க பெறுகிறது. அவ்வாறு இசைக்க பெறும்போது இறைவனுடைய சிறப்புகள், அதன் பிறகு பார்த்தோன்னா இறைவனை வணங்குவதற்கான நோன்பு நோற்கக்கூடிய விதிமுறைகள், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள்

0: சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பெருமானால் இயற்றப்பட்டது. இதுவும் மார்கழி மாதங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனே சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்வார். இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு, அதே போல மார்கழி மாதத்தில் அந்த இளம் பெண்களை துயில் எழுப்புவதாகவும், துயில் எழுப்பி அவர்களை இறைவனுடைய பெருமைகளை கூறி இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாசுரங்கள் தான் இப்பாசுரங்கள். 20 பாசுரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் இறைவனுடைய சிறப்புகளை பற்றி எடுத்து இயம்பி, பெண்கள் அதிகாலையில் நீராடி இறைவனுடைய சிறப்புகளை கூறி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடலாகும்.
1: அதே மாதிரி சென்னை ஆகாஷ்வாணியும் மார்கழி மாதம் ஒவ்வொரு வருடமும் காலையில திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி மூன்றும் பாடலும் விளக்கமும் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதனால சென்னை ஆகாஷ்வாணிக்கு இந்த தலைப்பும் வந்து மிக ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு. இப்போ திருப்பாவை திருவம்பாவை பற்றி நீங்க வந்து அருமையா சொன்னீங்க. இதை இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கில் பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன?
0: இது ஒப்பிட்டு நோக்கில் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இரண்டு நூல்களுமே வந்து மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல்களாக இடம்பெறக்கூடிய நூலாக இது இருக்கு. அதில் இரண்டு நூல்களுமே இறைவனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. இரண்டு நூல்களும் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் முன்பின்னாகத்தான் சற்று வித்தியாசம் இருக்கும். முன்பின்னாக சற்றே வித்தியாசம் இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் திருப்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, திருவம்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நாம எடுத்து சொல்றதுக்காக இதை வந்து வேற்றுமை ஒற்றுமைகளை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க கண்ணனையே வந்து நாம் அடைவதாகவும், கண்ணனையே இறைவனாக நாம் அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக திருப்பாவை இருக்கு. ஆனா இங்க திருவம்பாவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது, சிவபெருமானினுடைய அடியவர்களை வந்து தனக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதாக திருவம்பாவையில் இருக்கு. இது போன்ற பல கருத்துக்கள் வந்து ஒற்றுமையுடைய கருத்துக்களும் வேற்றுமையுடைய கருத்துக்களும் இதில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் நாம் இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இன்று இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த திருப்பாவை திருவம் பாவையில முத்தமிழின் பாங்குகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
1: முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். இயல் அப்படின்னு சொன்னோம்னா உரை நடை வடிவில் நமக்கு வருது. இசைனா இசை வடிவில் நமக்கு வருது. அடுத்து நாடகம் அப்படின்னா நாடக வடிவில் வந்து அது வருது. அத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு பாடல் வந்து இதுல இடம்பெற்றிருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த பாடலை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி, நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல். அது நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு யாருமே உரை

0: தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாத ஒரு பாடலாக இருக்கிறது. இதில் மூன்று தன்மைகளை உடைய விரதம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. மூன்று தன்மையுடைய விரதம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அப்படின்னா, அகத்தை சார்ந்த ஒரு விரதம், புறத்தை சார்ந்த ஒரு விரதம், அகப்புறத்தை சார்ந்த ஒரு விரதமாக இதில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அகம் சார்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கிட்டயும் நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, அதன் பிறகு யாருடைய மனமும் புண்படுமாறு நாம் வந்து நடந்து கொள்ளக்கூடாது என்பது அக விரதமாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். புறவிரதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்கனம் குறிப்பிடுகின்றார் என்றால், மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு சூடக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துவதாக புற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு அக புற விரதம் என்பதை எங்க குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நம்மிடம் வந்து இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் நம் இல்லங்களை தேடி யாராவது ஒருவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையுடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று அகப்புற விரதத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடலில் அழகாக சுட்டி காட்டுகின்றார். இதற்கு ஒரு உரை எழுத வேண்டும் என்ற அவசியமே இல்லாத காரணத்தினால் இது இயல் சார்ந்த ஒரு பாடலாக நான் இங்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். இசை சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை என்பது இரண்டாவது பாடலாக இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ராகம் அப்படின்னு சொல்லும்போது ஆரபி ராகத்தை பெற்றதாக இருக்கிறது. தாள மாதி தாளத்தை உடையதாக இப்பாடல் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் இடம்பெறக்கூடிய 30 பாடல்களுமே ஒவ்வொரு ராகத்தையும் ஒவ்வொரு தாளத்தையும் உடைய பாடல்களாக இடம்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய இசைக்குரிய பாடலாக விளங்குகிறது. நாடகத்திற்கு உரிய பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு உறுப்பினர்கள் அங்க இடம்பெறணும். இங்கே யார் இடம்பெறாங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு பேர், ஒன்னு உறங்குகின்றவர்கள், இன்னொன்று வந்து உறக்கம் எழுப்புகின்றவர்கள். இங்க வந்து அந்த பாடல பார்த்தா, ஏலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்ற அழையின் மீர் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களேதான் நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ற வேறுடைமை, எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்ற நாடக பாங்கினை, எழுந்திருமா தூங்காத நீ எழுந்திரு என்று சொல்வது போல அமைந்த பாடல். ஏன் இப்படி சத்தம் போட்டு அழைக்கிறீங்க, ஏதோ வந்துடுறேனே அப்படின்னு அவ சொல்றது மாதிரியும், அதன் பிறகு இதுதானா நேரம், ஏன் என்னை தொந்தரவு செய்கின்றீர்கள் என்று அவள் சொல்வது போலவும், அதன் பிறகு இருவரும் மாறி மாறி உரையாடி கொள்வது போலவும் அமைந்த பாடல். அதாவது குவளையப்பிடம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு மோட்சம் அளித்தவனான இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கின்றோம், நீங்கள் இப்படி உறங்கிக் கொண்டே இருப்பது சரியா, எழுந்து உறக்கத்தில் இருந்து கலைந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு நீராட வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. திருப்பாவை இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான பாங்கினை உடைய பாடல்களாக இது விளங்குவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது.
1: அது மாதிரி திருவம்பாவையிலும் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: திருவம்பாவை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இயல் அப்படின்னு சொல்லும் போது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வளருதியோ அப்படின்றது, இன்னும் உறங்கிட்டு இருக்கிறியா, வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் என்பாவ. இது சொல்லும் போதே புரிஞ்சிருது, இறைவனுடைய பெருமையை நாங்கள் பாடிக்கொண்டு வர்றோம், அதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, ஆனா இந்த பெருமையை பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் கேட்டு அவளுடைய மலர்படுக்கையை விட்டு எழுந்து கீழே விழுந்து அழுது விம்மி ஏதேனும் ஆகால் கிடக்கிறாளே, நீ மட்டும் ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், விரைவாக எழுந்து எங்களோடு நீராட வருவாயாக என்று சொல்லக்கூடிய இயல் சார்ந்த பாடலாக இந்த முதல் பாடல் விளங்குவதாக. இதுக்கு எந்த உரையுமே தேவையில்லை, இது படிக்கும் பொழுதே அப்படி சொல்லும் பொழுதே எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று ரெஞ்சம் விண்ணோர் முடி வீரற்றார் போல் கண்ணார் ரவி வந்து கதிர் கரப்ப தன்னார் ஒளிமழங்கி தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாட பெண்ணே.

0: பூம்புனல்பா, இந்த ஆடையிலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இசை அப்படின்னு சொல்லும் போது ராகம் வந்து சாமா ராகம், தாளம் ஆதி தாளம் உடையதாக இருக்கிறது. இசையோடு கூடி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. அடுத்து நாடக பாங்கினை உடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, நேரிழையீர் நேரிழையீர் சீச்சி இவையும் விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பராய்யாம் மாரேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. உறங்குகின்ற பெண்கள், உறக்கம் களைய வந்த பெண்கள் இருவரும் உரையாடி கொள்கின்ற நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் வந்து இருக்கு. பாசம் பரஞ்சோதிக்குன்னு நீ சொன்னியே, இன்னைக்கு வந்து உறங்கி கொண்டு இருக்கின்றாயே, இது தகுமா? அதனால் விரைவாக எழுந்துகொள் என்று சொல்வதாக ரெண்டு பேரும் உரையாடுற ஒரு நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் இருக்கு.
1: அருமையாக சொன்னீங்க. திருப்பாவை திருவம்பாவையில் முத்தமிழின் பாங்குகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயல் இசை நாடகம் மூன்று விதமான பாடல்களும் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. நல்லா கேட்க அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி எந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவையில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு?
0: திருப்பாவையில் உறங்குகின்ற பெண்களை உறக்கம் களைய வந்த பெண்கள் பலவாறான சொற்களை வைத்து அவர்களை அழைக்கின்றார்கள். திருப்பாவை பாடல் 30ன்றதுனால அதிகப்படியான சொற்களும், திருவம்பாவை 20 பாடல்கள் அப்படின்றதுனால அதுல சற்று குறைவான சொற்களும் வந்து இருக்கு. இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான சொற்களை வந்து வைத்து பெண்களை எழுப்புவதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. என்னென்ன சொற்கள்னால அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நேரிழையீர் செல்வ சிறுமீர்கால் வையத்து வாழ்வீர்கால் பிள்ளாய் பேய் பெண்ணே நாயகன் பெண் பிள்ளாய் தேசமுடையாய் குதூகலமுடைய பாவாய் மாமன் மகளே ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே ஊமையோ செவிடோ துக்க கலக்கம் உடையவளே கோவலர் பொற்கொடியே பாம்பின் படம் போன்ற அல்குளை உடையவளே காட்டுமயில் போன்றவளே செல்வ வளமிக்க பெண்ணே நற்செல்வன் தங்கையே பிள்ளைகள் போதரி கண்ணினாய் பாவாய் வாய்ப்பேசும் நங்காய் நானாதாய் இனிய மொழி பேசும் நாவினை உடையவளே ஏலே இளங்கிலியே நங்கை மீர் வள்ளியர்கள் சங்கம் இருப்பார் போல் கூடினோம் மேலையார் அறியாத பிள்ளைகள் சே இழையார் என்று பெண்களை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. திருவம்பாவையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வால் தடங்கன் மாதே என் தோழி நேரிழையாய் நேரிழையீர் முத்தன்ன வெண்ணகையாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் புத்தடியோம் சித்தம் அழகியர் உள் நித்தில நகையாய் வண்ண கிளிமொழியார் நீயே பாலூரு தேன்வாய் உடையவளே ஏலக்குழலி மானே ஊனே வன்னெஞ்ச பேதையர் போல் கோயிர் பிள்ளைகளே உன் முளையீர் பெண்ணே என்று பெண்களை குழந்தைகளை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது.
1: இந்த மாதிரி சொற்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னீங்க, கேட்கவே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அறிவியல் செய்திகள் ஏதேனும் உண்டா?
0: அறிவியல் செய்திகள் அதிகப்படியாக இதில் காணப்படுகிறது. அறிவியல் செய்தி அப்படின்னு சொல்லும் போது மழை பற்றிய செய்தி வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாவையிலும் இருக்கு, திருவம்பாவையிலும் இருக்கு. திருப்பாவையில பார்த்தோம்னா மூன்றாவது பாடல் அப்படின்னு சொல்லும் போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் உப்பாரி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற மூன்றாவது பாடல், அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரமாக வந்து மூன்றடி மண் கேட்டு யாசித்து யாசித்தவனுடைய சிறப்புகளை நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு முழுவதுமே மாதம் மும்மாறி மழை பொழியும், சென்னெல் வயல்கள் எல்லாம் அதிகப்படியாக விளைந்து விளைச்சலை ஏற்படுத்தும், கயல் மீன்கள் துள்ளி விளையாடும், பசுக்கள் மடி நிறைய பால்களை சுரக்கக்கூடிய ஒரு பசுக்களை உடைய ஒரு செழிப்புடைய நாடாக இருக்கும் என்பதை இந்த மூன்றாவது பாடல், அது மழை பொழிந்தால் நாடு செழிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தினை வலியுறுத்துவதாக இந்த மூன்றாவது பாடல் இருக்கு. நான்காவது பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்தா அதுவும் மழை பாடல் தான். திருப்பாவையில ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோல் உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற நாலாவது பாடல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணா நீ ஒளிந்துக்க வேண்டாம், மேகமே நீ வந்து கண்ணனுடைய நிறத்தை போல கடல் நீரை முகந்து, அதாவது சூரியன் எப்படி வந்து கடல் நீரை வந்து வெப்பத்தினால் ஆவியாக்குகிறதோ அது போல அந்த அறிவியல் செய்தி அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேகமே நீ வந்து இறைவனுடைய நிறம் போல

0: கடல் நீரை வந்து முகந்து கொண்டு சென்று அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய சங்கு போல இடி ஏற்படுத்து, அப்புறம் அவன் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து பொழிகின்ற அம்பினை போல அதிகப்படியாக சரசரனு அந்த மழையானது கொட்டும் இல்லையா, அத மாதிரி நீ பொழிவிப்பாயாக என்று மழைக்கு வந்து ஆணையிடுவதாக. அதாவது அறிவியல் செய்தி இதுல வந்து வெப்பத்தினால் வந்து நீர் வந்து ஆவியாகி செல்கிறது இல்லையா, அதை வந்து இங்க சுட்டி காட்டப்பட்டு இருப்பதாக இப்பாடல் எடுத்து நமக்கு இயம்புகிறது.
1: தமிழ் இலக்கியங்களில் சங்க காலத்திலிருந்தே நிறைய அறிவியல் செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவை திருவம்பாவையில் கூறப்பட்டிருக்க அறிவியல் செய்திகள் பற்றி அருமையாக சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது அறிவியல் செய்திகளை பத்தி சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில. அதே மாதிரி வட்டார சொற்கள் உண்டா?
1: கண்டிப்பாக, இதுல வட்டார சொற்கள் அதிகமாக காணப்படுகிறது.
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வட்டார சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து பேச்சு வழக்கு சொற்களை தான் நம்ம வட்டார சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது பைய அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெறுது. பைய அப்படின்றது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை பக்கத்துல பேசக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மெதுவாக பூ அப்படின்றது. அதுதான் இங்க வந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப பார்க்கடலில் பைய துயின்ற அப்படின்னும் போது அதாவது மெதுவாக அப்படியே உறங்கி கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது உறங்குவதும் உறங்காதது போலும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்றத பைய துயின்ற பரமநடி பாடி நாங்கள் நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் அந்த விதிமுறைகளை சொல்லும் போது அந்த சொற்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு வட்டார சொல்லு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிசு கிசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் வருது. அங்க வந்து கிசு கிசு என்று அப்படின்னு நம்ம ஏன் சும்மா கிச்சு கிசுன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வட்டார சொல் வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கிசு கிசு என்று இங்க வந்து குருவி எல்லாம் கத்தும், அது ஆணை சாத்தன் அப்படின்றது ஒரு பறவை கறிக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கறிக்குருவி வந்து எப்படி கீச் கீச்சுன்னு கத்தும், அதுதான் இங்க வந்து வட்டார சொல்ல கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அதுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஏழை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு, ஏல இங்க வாழ அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வட்டார சொல் ஏழை இளங்கிளியே அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலைக்கதவம் அப்படின்னும் போது இந்த நிலக்கதவத்தை கொஞ்சம் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இடம்பெறும் திருப்பாவையில. பங்கம் அப்படின்னு சொல்லி இப்ப வட்டார சொல்லாக வந்திருக்கக்கூடியது, இப்போ ஒரு அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சொல். பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்க இருக்கு. நாங்க பங்கமா வந்துட்டோம், அதனால இறைவா என்னை வந்து காப்பாத்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் வந்து இருக்கு. அடுத்து திருவம்பாவையில எடுத்துட்டோம் அப்படின்னா சிச்சியவும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரண அப்ப சிச்சி போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சீச்சி எவையோ சிலவும் விளையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அடுத்து பத்துடையீர் அப்படின்றது, இப்ப பாத்தீங்கன்னா ரகர சொற்கள் எல்லாமே நம்ம தகர சொற்களாக தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. குற்றம் குறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு குத்தம் குறை எதனா இருக்குதாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்க வந்து பற்றுடையீர் அப்படின்றத மாணிக்க வாசகர் பெருமான் எப்படி சொல்றா, பத்துடையீர் அப்படின்னு சொல்றாரு. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ அப்படின்னு சொல்லி அந்த அடிகள் வரும். அதுல அந்த வட்டார சொற்கள் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து வாழா கிடத்தியல், சும்மா ஏன் கிடக்கிற வாழா, ஏன் சும்மா கிடக்கிற அப்படி வாழா கிடத்தியல் என்னே துயிலின் பரிசேலூர் எம்பாவா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சொல் வந்து ஒரு வட்டார சொல்லாக இருக்கு.

0: அடுத்து வந்து சித்தம் அழகியர் பாடரோ நம் சேவனை. என் சித்தம் எல்லாம் சிவபெருமானை தான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய உள்ளம், சித்தம் என்பது என்னுடைய உள்ளம், உள்ளம் எல்லாம் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்க. சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேள்வோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சித்தம் என்ற வட்டார சொல்ல அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடையலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவோம். வட்டார சொல்லு கூட சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் அது பயன்படுத்தக்கூடிய சொல்லார். நங்கள் பெருமானம், எங்களுடைய பெருமானவன் அப்படின்ற ஒரு சொல் வந்து வட்டார சொற்களாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்புடையதாக இது வந்து நான் பார்க்கிறேன். இந்த
1: வட்டார சொற்கள் வந்து பல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவையில இடம்பெற்றுள்ள பெயர் ஆய்வுகள் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: பெயர் ஆய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க முக்கியமா வந்து ரெண்டு பெயர் ஆய்வு நான் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து நம்மளுடைய தலைவன் தலைவி பெயர் ஆய்வு தான், ஒன்னு மாணிக்க வாசகர் பெருமானுடைய பெயர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாளினுடைய பெயர். இப்ப மாத்தி மாத்தி வந்திருக்கிறது, இப்பதான் நம்ம ஒப்பீட்டு நோக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒப்பீட்டு நோக்குல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம். அப்ப ஒப்பீட்டு நோக்குல ரெண்டு பெயர் ஆய்வும், மணிக்கவாசகருடைய பெயர் திருப்பாவையிலும் ஆண்டாளுடைய பெயர் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக நான் வந்து பார்த்திருக்கேன். இப்ப திருப்பாவையில முதல் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லி வரும். அதுல மா அப்படின்ற சொல்லு வந்து மாணிக்கவாசகர் பெருமானுடைய முதல் எழுத்தாகவும், திருவம்பாவையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆ என்ற எழுத்து, அந்த ஆ என்ற எழுத்து ஆண்டாளினுடைய முதல் எழுத்தாகவும் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இது பெயர் ஆய்வாக வைத்திருக்கேன்.
1: வேறு சில பெயர் ஆய்வுகள் இருக்கா இதுல?
0: வேறு சில பெயர் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கான பெயர்கள் தான் இங்க நிறைய எடுத்திருக்க. பெண்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாணிக்க வாசகர் பெருமானுடையது, ஆண்டாளுடையது, ரெண்டு பெயர் எடுத்திருக்கோம்.
1: அதே மாதிரி வேற ஏதாவது கூடுதல் செய்திகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கூடுதல் செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேற்றுமைகளை நான் எடுத்துக்கிறேன். வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பாவை திருவம்பாவையில, திருப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மழை பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே பொதுவாக வருது, விரதம் பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே வரல. திருப்பாவையில மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வையத்து வாழ்வீர்கள் மாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய விதிமுறைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. திருவம்பாவையில நோன்பிற்குரிய விதிமுறைகள் வந்து அங்க எடுத்து சொல்லப்படல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய பாடல்கள், அந்த நோன்பை நோற்பதற்குள்ள விதிமுறைகள், பிறகு இறைவனிடம் பெறக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது. அடுத்து சொல்லாய்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல, பறை என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த பறை என்ற சொல் பாத்தீங்கன்னா திருப்பாவையில மட்டும்தான் இருக்கு, திருவம்பாவையில இடம் பெறல. அவங்க பறை அப்படின்றது நமக்கு தேவையான பரிசு பொருட்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக இறைவனை வணங்குறோம், அந்த பரிசு பொருட்களை நாம் பெற்றுக்கொள்றோம். அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது, கொடியே விதானமே அப்படின்னு சொல்லக்கூடியது, என்னென்ன பரிசு பொருட்கள் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்துறாங்க. அந்த வரிசைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து திருவம்பாவையில இல்லை. திருவம்பாவையில பரிசு பொருட்களும் இல்லை, விரதத்திற்கு விதிமுறைகள் இல்லை, பறை என்ற சொல்லும் இல்லை. அதில் அது அந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் வந்து காணப்படுகிறது.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கவிதையின் இயல்புகள், மரபு கவிதையின் இயல்புகள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எதுகை, மோனி, ஏபு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள் திருப்பாவை திரும்பவில் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா, பாவினம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு வந்து இந்த யாப்பில் இடம் பெறக்கூடியது தான் இந்த எதுகை, மோனை, இயைபு என்று சொல்லக்கூடியது. இந்த எதுகை அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு செய்யுள்ள அடியில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியது எதுகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த எதுகை அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாடல்களில் காணப்படுகிறது. திருப்பாவிலும் திருவம்பாவிலும் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா எதுகை அப்படின்ற அந்த செய்யுளினுடைய உறுப்பு வந்து காணப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கு. மோனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இயைபும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக நான் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடல், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை ஐந்தாவது பாடல். இதுல மாயனை தூய, ஆயர், தாயை தூய, வாய், போய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதனால் இது எதுகை பாடல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலாக, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாவையில் இடம்பெறக்கூடிய பாடல். அதில் பார்த்தோம் அப்படின்னா புல், புல்லறையன், வெள்ளை, பில்லாய், கள்ளம், வெள்ளத்து, உள்ளத்து, உள்ளம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது வந்து எதுகை பாடலாக இங்கு நான் பார்த்துருக்கேன். அடுத்து பார்த்தோம் திருவம்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது, முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து அத்தன் ஆனந்த நமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையின் பாடல்ல முத்தன்ன அத்தன் தித்திக்க பத்துடையீர் புத்தடியோம் எத்தோ சித்தம் இத்தனையும் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதாக இப்பாடல் வந்து காணப்படுகிறது. அடுத்த பாடல், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியில் என்ன குறையும் இல்லாமலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய பாடல்ல பார்த்தோம்னா முன்னை பின்னை உன்னை உன்னடியார் அன்னவரே சொன்ன இன்ன வகையே என்ன குறையும் என்று சொல்லக்கூடிய சொற்களில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது எதுகை பாடலாக திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருப்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
0: அருமையா சொன்னீங்க எதுகை மோனை ஏபு பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இறைவனுடைய

0: காட்சி அமைப்பு அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? திருப்பாவை திருவம்பாவையில அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணனை திருப்பாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுறாரு. திருவம்பாவையில சிவன் வந்து எங்கும் நிறைந்த பேரொழியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் வந்து சித்தரிக்கப்படுறாரு. அதுல சில பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவையில மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து திருப்பாவை 5வது பாடல். அந்த பாடல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எளியவனாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயன்னா மாயங்கள் செய்யக்கூடியவன், வடமதுரைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின் போது யமுனை துறைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன். தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, ஆயர் குலத்துல தோன்றிருக்கக்கூடிய அணிவிளக்கு போன்றவனை, தாயின் வயிற்றை குளிர செய்தவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க எல்லா பிழையும் நமக்கு போயிடும், அதனால இறைவனை வந்து வணங்க நீங்க உறக்கத்திலிருந்து எழுதுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் தான் இது. அதனால இறைவனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் நம்ம சொன்ன முதல்ல கண்ணன் வந்து ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் அப்படின்றத எடுத்துரைப்பதாக இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவினுடைய 5வது பாடல் வந்து எடுத்துரைக்கிறது. அடுத்து திருவம்பாவையில பார்த்தோம்னா, பேரொழியாகவும் அன்பர்கள் எளியவனாகவும் விளங்குகின்றான் அப்படின்றத இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னை ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஆதியும் அந்தம்னா முதலும் இல்ல முடிவும் இல்ல, அவ முதல்ல முடிவும் அற்றவனாக இருக்கிறான், அங்கு வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பாவில தாய் தந்தையர் சுட்டி காட்டப்படுறாங்க. ஆனா திருவம்பாவையில சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவன் வந்து முதலும் அற்றவன் முடிவும் அற்றவன் உருவம் இல்லாதவன் உருவமுடையவன் அருவுருவமாக திகழக்கூடியவன் என்பதை இங்கு வலியுறுத்துறாங்க. இப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவன் அப்படின்ற பேர் ஒளியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. திருவம்பாவை முதல் பாடலே அது வந்து நமக்கு எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது.
0: இறைவனுடைய காட்சி அமைப்பு பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து நம்மளுடைய தமிழர் மரபுலையும் சரி உலக வழக்கங்களையும் சரி, தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அப்படி எழுப்புறதா இருந்தாலும் நம்ம வந்து கண்ணா இந்திரிடா ராஜா இந்திரிடா இப்படி தான் சொல்லி எழுப்போம். இது மாதிரியே வந்து திருப்பாவை திருவம்பாவையில் இரண்டுலுமே வந்து துயில் எழுப்பல் குறித்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: துயில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் நம்ம அப்படிதான் சொல்றாங்க, அழகிய தேன் போன்ற இனிய பேச்சினையுடைய பெண்ணே, பைங்கிலி போன்றவளே, காட்டு மயில் போன்றவளே, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுல வந்து கண்ணா ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவங்களும் அந்த மாதிரி எழுப்புறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம அம்மா தொடர்ச்சியா எழுப்பிட்டே இருந்தாங்கன்னா கோபம் வந்துடும், எழுந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தப்படுவாங்கல்ல, அப்பதான் வந்து வன் செவியோ நின் செவிதான், நீனா செவிடா நீனா குருடா நீ தூங்கிட்டே தான் இருப்பியா இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து அங்க பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப துயில் எழுப்புதல் அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா, முதல் பாட்டிலேயே வந்து நமக்கு துயில் எழுப்புதல் பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வது பாடல் பாத்தீங்கன்னா, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வென் சங்கெங்கும் ஏழில் பரஞ்சோதிக்கு ஏழில் பரங்கரனே ஏழு விழுப்புரர்கள் பாடினும் கேட்டிலும் வாழி இதென உறக்கமோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாழி நல்லா இரு, யாரையும் திட்டுறதா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம், நீ நல்லா இரு அப்படி சொல்லுவாங்க. வாழி இதென உறக்கமோ அப்படின்னு ஆழியா நண்புடைமை, திருமாலே வந்து இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி என்ற சிறப்பிற்கு உரியவராக இருக்கிறார். ஆழியா நண்புடைமை யாமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியலூர் என்பவன், ஊழி காலத்திற்கெல்லாம் வந்து ஒரு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனை நீ வந்து வணங்கி உறக்கத்தில் இருந்து எழுதிருப்பாங்க. அதாவது அன்பாக எழுப்பது வாழி இதென உறக்கமோ அப்படின்னும் போது ரொம்ப அன்பாதான், நீ நல்லா எழுந்துருமா அப்படின்ற மாதிரி எழுப்புகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. அடுத்து திருப்பாவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது, புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய். அப்ப பில்லாய் குழந்தை எழுந்துருமா அப்படின்னு சொல்ற, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம். அப்போ பூதகி என்பவளுடைய பாலினை அருதி அவளுக்கு மோட்சம் அளித்தவன், சக்கர வடிவில் வந்த சகடாசுரனுக்கும் மோட்சம் அளித்தவன் ஆகிய இறைவனுடைய புகழை நாங்க பாடுறோம், பிள்ளை எழுந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு துயில் எழுப்புகின்ற ஒரு பாடலாக திருப்பாவை பாடல் வந்து சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, இல்ல என்னமா தூங்கிட்டே இருக்க, எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லண்டழையின் மெதுவாதான் கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்றது, தூங்குறவன் சில்லண்டழையின் நங்கை மீர் நீ எழுந்துருங்க, அங்கையை மீர் போதருகின்றதோ வந்துடுற அப்படின்ற மாதிரி அன்பான உரையாடலுடைய பாடலாகத்தான் இப்பாடல் வந்து

0: நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இயலிசை நாடகம், முத்தமிழின் பாங்கல், பல அதிசயங்களை உள்ளடக்கியது தான் அந்த இலக்கியம். இன்று இளைஞர்களிடம் இந்த திருப்பாவை திருவம்பாவையை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அது எப்படி செய்வது?
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்மளுடைய இளைஞர்களுக்காகட்டும் இல்லை இளைய தலைமுறைகளுக்காகட்டும் திருப்பாவையும் திருவம்பாவையும் நம்ம எடுத்துக்கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சிறந்த ஒரு பயனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இதை நம்ம முதல்ல வலியுறுத்துறோம். அப்படி வலியுறுத்தும் பொழுது நம்ம மார்கழி மாதத்தில் எழுந்து வாசலில் வந்து கோலம் போடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுவே ஒரு அறிவியல் செய்தி தான். அப்போ நாம் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடுகின்ற அந்த பழக்கம் இப்போ அது சுத்தமாக கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறன்ற வழக்கமே இப்போ கிடையாது. அப்போ நாம் இந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படின்ற ஒரு வழக்கத்தை உள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த இளைய தலைமுறை பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை நேரத்தில் எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய தலைமுறையாக விளங்குது. அப்போ அந்த தலைமுறை காலையிலே எழுந்து நீராடிட்டு அவர்கள் செய்யக்கூடிய, அதாவது மார்கழி மாதத்தில் ஓசோன் படலம் கிட்ட வருது, ஆக்சிஜன் நிறைய நமக்கு கிடைக்குது, பிராணவாயு நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம வாசலில் வந்து கோலம் போடுகின்ற ஒரு வழக்கத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே வந்து நேரடியாக இறைவனை வணங்குகின்ற வழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம வந்து வீடுகளை சுத்தம் செய்துவிட்டு கோலம் போட்டுட்டு அதன் பிறகு இறைவனை வந்து சுத்தம் செய்து விளக்கேற்றி அதன் பிறகு நாம் இறைவனை வணங்குகின்ற ஒரு வழக்கம் தான் நம்மிடம் இருக்குது. இந்த வழக்கத்தை எல்லாம் நாம் அவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது அவர்கள் அந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவர்கள் பெறுவார்கள் அப்படின்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. காலையில் நாம் வந்து அவர்களை இறைவனை வணங்குகின்ற அந்த தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாசுரங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை எப்படி சொல்லணுன்றதை அவங்களுக்கு புகுத்தணும், எந்த நேரத்தில் அதை படிக்கணும் அப்படின்றத அவர்களுக்கு கொண்டு சென்றோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சிறப்பான ஒரு தலைமுறையாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
0: நல்ல ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்கீங்க, மக்கள் கேட்பாங்க நம்புவோம். திருப்பாவை திருவம்பாவையில் தொழில் எழுப்பல் பற்றி அருமையாக சொன்னீங்க. முனைவர் சா முத்துமாரி அவர்களே, உங்களுடைய பணிகளிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் வந்து எங்களுக்கு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. அந்த பாடல்களை கேட்கும் போதும் அதோட விளக்க உரைகளை கேட்கும் போதும் திரும்ப ஒரு வாட்டி போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஒரு மார்கழி மாதத்து நினைவை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க, அருமையாக சொன்னீங்க, மிக்க நன்றி.
1: அடியனுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேரம் 11:59 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேர்லே நமது எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதே நிகழ்ச்சியை முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம் நேர்களே. 1-2 ஹாய் சிநேகிதியே, எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. இதே நிகழ்ச்சியை இன்று பிற்பகல் 1:00 முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம். இன்றைய எஃப்எம் ரெயின்போவில் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹல்லோ டாக்டர், இதில் தேசிய டெங்கு தினம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுகாதார நலவாழ்வு மையத்தின் மருத்துவர் டாக்டர் கே மேனகா அவர்கள்.

0: நிறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:02.
0: புதுச்சேரி நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள். நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கிய சிறப்பு நாட்டுப்புற பாடல் கேட்கலாம்.

நம்ம நாட்டோட உயிர் நாடி விவசாயம், உன்னத விவசாயத்தை அந்த காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட நாம் எல்லாம் குழந்தையாக இருந்த இன்றைக்கு ஆலயம் கட்டவரை விவசாயத்திற்கென்று ஒரு நிகழ்ச்சி ஒதுக்கி, அதற்கென்று ஒரு பிரிவு ஒதுக்கி, அந்த நிகழ்ச்சியை இன்று வரை, அன்று சிறு சிறு நிகழ்ச்சிகளாக இருந்தது, இன்றைக்கு மொபைல் ஃபோனிலே மேலும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு விவசாயத்தை செம்மையாக்கி மகசூலை பெருக்குகின்ற சூழ்நிலை இன்றைக்கு நாம் உணர்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் வானொலியிலே விவசாய நிகழ்ச்சிகள் போகும்பொழுது கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இறால் பண்ணை வளர்ப்பு மற்றும் நெல் சாகுபடி போன்ற உன்னத முறைகளை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக அளித்து, விவசாயத்தில் எந்த நிலையாக இருந்தாலும் அத்தத்த நிலைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஒதுக்கி அதற்கென்று சிறப்பு வல்லுநர்களை கொண்டு வந்து தங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்து மக்களுக்கு தகவலை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கின்ற வானொலியை நாம் மறக்கலாமா?

உங்கள் வானொலியோட புகழை சொல்வதற்கு வரிகள் இல்லை, வார்த்தைகளே இல்லை. அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவெனில், பேரிடர்கள் நாட்டில் எவ்வளவோ பேரிடர்கள் நடக்குது. புயல், வெள்ளம், சுனாமி, சூறாவளி போன்ற பல்வேறிடர்கள், இன்னும் சொல்ல போனால் சமீப காலமாக வந்த கொரோனா கூட, எப்படிப்பட்ட பேரிடர்கள் வந்தாலும் நாம் எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிறோம். ஆனால் அந்த வானொலி நிலையத்தைச் சேர்ந்த கலைஞர்கள், நிலைய அதிகாரிகள் எந்த சூழ்நிலையிலும் வானொலி நிலையத்திற்கு வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை அவ்வப்போது வழங்கி கொண்டு, எனவே அத்தகைய வானொலியை நாம் எல்லாம் ஒன்று கூடி வாழ்த்த வேண்டாமா? ஆடி பாடி வாழ்த்த வேண்டாமா? ஆம்.

ஒரு நாள் காலையில் மணி 7 மணி இருக்கும். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் எங்கடா ஓடுறாங்க எங்கடா ஓடுறாங்கன்னு பார்த்தா குளம், அவனு அந்த குளத்தை பார்க்குறதுக்கு ஓடுறாங்க. சரி நாமளும் கிளம்பி ஓடுறோம். அந்த குளத்தை போய் பார்த்தா அந்த குளத்தில் உள்ள தண்ணி அப்படி ஏறுது, கொஞ்ச நேரம் பார்த்தா இப்படி ஏறுது, யாரோ அசைக்கிற மாதிரி இந்த பக்கம் ஏறுது, இந்த பக்கம் ஏறுது, இந்த பக்கம் ஏறுது. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் எல்லாம் கூடி ஒன்று திரண்டு அதை யோசனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது மீனவர் ஏரியாவிலேருந்து மக்கள்லாம் ஓடியாராங்க. இந்த பக்கம் குழந்தைகளை தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடியாராங்க, ஓடியாராங்க. என்ன, எங்கே ஓடியாராங்க, என்ன வேணா கடல் பொங்கி வருதியா, கடல் பொங்கி வருதியான்னு ஓடியாராங்க. அடடா என்னடா செய்யுதுன்னு நாங்கள்லாம் பயந்து போனது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பயந்து போய் அவரவர்கள் கிடைத்த வண்டியிலே புறப்பட்டு விட்டார்கள். மேற்கு நோக்கி, கிழக்கு நோக்கி சுனாமி வருகிறது, மேற்கு நோக்கி எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். நான் என்ன செஞ்சேன், அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு சின்னோண்டு ரேடியோ இருந்தது, அதை தூக்கிக்கிட்டு அதில் பேட்டரி போட்டால் பாடும். நாங்களும் ஒரு வண்டியிலே குடும்பத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் தாண்டி அந்தாலும் வந்துட்டோம். கடற்கரை வரல மக்கள்லாம் அங்கே தங்கி அந்தாண்ட பக்கம் வந்துட்டாங்க. எங்களுக்கு எப்படி செய்தி தெரியும், தண்ணி வரும் வரும்னு எல்லாம் மிரண்டு போய் நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் எஃப்எம் ஆன் பண்ணேன். அப்பொழுது உடனுக்குடன் கருத்து தெரிவிக்கப்பட்டது, சுனாமி அலையானது 1 கிலோமீட்டர் தூரம் வந்து மீண்டும் பின்வாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதுக்கு மேலே நாங்கள் ஓடுவோமா, அது வரைக்கும் ஓடணும். ரேடியோவை கேட்டோம், கேட்ட உடனே அப்படியே நின்னோம். சரி திரும்பி மேலே மேலே கேட்க ஆரம்பித்தோம். உள்வாங்கிய கடலானது முழுமையாக உள்வாங்கி விட்டது என்று சொன்னார்கள். அப்படி என்று பெருமிட்டு விட்டுவிட்டு அங்கேயே அப்படியே அனைத்து மக்களும் அங்கேயே அமர்ந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி மேம்படுத்தப்பட்ட செய்திகள் முழுமையாக அந்த அலையானது கடலிலே இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது என்று சொன்னவுடன் மக்கள் அனைவரும் நிதானமாக சென்ற வண்டியிலே திரும்ப மீண்டும் வீடு பக்கம் திரும்புகின்றார்கள். இது வேறு யாராவது சொல்ல முடியுமா, யோசனை பண்ணி பார்த்துமா, டிவியை தூக்கிட்டு ஓட முடியுமா, செல்லில் யாராவது சொல்லுவாங்களா, எல்லாமே ஓடியாந்துக்கிட்டாங்க. ஆனால் இதை யார் சொன்னது, வானொலிக்காரங்க கடல்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரம் தான். ஏன் இவங்களும் ஓடி இருக்கக்கூடாதா, நம்மளும் அழிய போகிறோன்னு ஓடி இருக்கக்கூடாதா? ஆனாலும் அந்த வேளையிலும் நினச்சி பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் அப்படியே புள்ள இருக்கிறது. அப்போது இந்த நேரத்தில் எது உங்களுக்கு உதவுனுது, உங்கள் அண்ணன் உதவுனாங்களா, தம்பி உதவுனாங்களா, அப்பா உதவுனாங்களா, இல்லை ஆத்தா உதவுனாங்களா, யாருமே உதவும், டிவி உதவுனுதா, இல்லை அந்த வானொலி தான் உதவியது. அதை நாம் இன்றும் நாம் நினைவு கூற வேண்டும். எனவே அந்த வகையிலே

வானொலிக்கு வயசு தாங்க 90. அதை வாழ்த்துகிற மக்களோ எல்லாம் நம்ம ஊர். மாசம் மாசம் வளம் வருது நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சிகள், மூத்த குடிமக்கள் மகிழ்ந்திடவே நிகழ்ச்சிகள், உழவர் உலகம் விவசாய நிகழ்ச்சிகள், தொழிலாளர் நலம் பெறவே நிகழ்ச்சிகள். நம் தமிழ் மொழியை காக்கும், தமிழின் பெருமையை விளக்கும் நிகழ்ச்சிகள் இவ்வாறாக ஏராளமான நிகழ்ச்சிகள். அதோடு மட்டுமா, சட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகள் வானொலியில், இளையர்கள் வளம் காணும் நிகழ்ச்சிகள், இளம் தம்பதிகள் நலம் பெறவே நிகழ்ச்சிகள், நினை அலைகள், தகவல் தளம், நகர் உலா, இசை நிகழ்ச்சிகளும் நேர் விருப்ப பாடல்களும் நேர்த்தியுடன் வழங்கிடுதே நம் வானொலி. மாநில செய்திகளும் பன்மொழியில் பாடல்களும் கிராமிய பாடல்களும் வழங்கிடுதே நம் வானொலி. 102.8 ரெயின்போ பண்பலை அலைவரிசை. அந்த வானொலியை பற்றி நாம் பாடுவோமா?

நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 தேதி அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கிய சிறப்பு நாட்டுப்புற பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. இனி கேட்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் பாடிய சுந்தரர் தேவாரம் இடம்பெறும். முதலாவதாக தலைக்கு தலை என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

நேரம் 12:36 பன்னிசை மாலையில் அடுத்து குறைவிழா நிறைவே என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

இன்றைய பன்னிசை மாலையில் இடம்பெற்றது காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் பாடிய சுந்தரர் தேவாரம். தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்

0: உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்க உள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின் போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த ஏழு வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த

0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாகியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.

0: பாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: பணபலம், ஆள்பலம், அதிகார தோரணை எல்லாமே எனக்கு எதிரியாக கச்சை கட்டி கொண்டிருந்தன. மின்மினி உயிர் பூச்சிதான், ஆனால் குழல் விளக்கின் ஒளியில் அது எம்மாத்திரம். நான் தோற்று போனேன். அந்த தோல்வி என்னை நேரடியாக பாதித்ததாக சொல்ல முடியாது, ஆனால் அப்பாவுக்கு அதுவே யமனாயிற்று. என்னுடன் பிறந்த தமக்கை நான் வெற்றி பெற்றிருந்தால் ஓடி வந்திருப்பார். தோல்வி அடைந்ததும் ஆளுங்கட்சியை எதிர்த்து நின்ற முட்டாள்தனத்தை சொல்லி சிரித்தாளாம். நான் ஏதோ தீண்டத்தகாத பாவத்தை செய்துவிட்டார் போல் ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்பாவின் மறைவிற்கு வந்து பார்த்துவிட்டு அடுத்த விமானத்திலேயே கிளம்பிவிட்டாள். செக்ரட்டரியேட்டில் பெரிய பதவி வகிக்கும் ICS வர்க்கமான அவள் கணவர் வரவே இல்லை. தம்பி அப்போது வெளிநாட்டில் இருந்தான். வீட்டின் மீது கடன் வாங்கி அப்பா என் தேர்தலுக்கு செலவழிக்க கொடுத்தார். கடன்காரர்கள் நெருக்கினார்கள். இறுதி நாட்களில் தான் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறி உயிரை விடும் கொடுமையை என்னாலேயே அப்போது தாங்கியிருக்க முடியாது. நல்ல காலமாக இறைவன் அந்த நிழலிலேயே அவர் உயிரை பறித்து கொண்டு விட்டான். வீட்டை விற்க தம்பி உடன்பட்டான். விற்றுவிட்டு அவனோடு 6-7 மாதங்கள் ஊர் ஊராக சுற்றினேன். பிறகு இந்த வேலை கிடைத்தது. அவன் மறுபடியும் சிக்காகோ போனான். நான் இங்கே வந்து 1.5 வருஷமாகிறது. வெறும் கல்வி மட்டும் இருந்தால் போதும் என்று மைத்ரேயி நினைத்தாள். நீங்கள் தவறாக நினைக்காமல் இருந்தால் நான் ஒன்று கேட்கட்டுமா சிஸ்டர்?
2: என்ன வேணும்?
1: கேள். நீயும் நானும் ஒன்றுன்னு சொன்னீர்கள். நான் எங்கே, நீங்கள் எங்கே? உங்களை அரசியல் ஒதுக்கிவிட்டதாக சொன்னீர்கள். என்னை வாழ்க்கையே ஒதுக்கிவிட்டது. சூடு தெரியாமல் அவசரத்தோடு ருசிக்கப் போய் நாவையே சுவை தெரியாத வண்ணம் கெடுத்து கொண்ட கதை என்னுடையது. பெண் தனித்து நின்று நல் மதிப்பை பெற்று வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி என்னை போலாவீர்கள்? ஞானம் சற்றே திடுக்கிட்டார்போல் மைத்ரேயின் கையை பற்றி மெல்ல அழுத்துகிறாள். சில வினாடிகள் அவளுக்கு பேச்சை அழவில்லை. நீ என்ன கேட்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. பெண்ணே, நான் தனித்து நிற்கிறேன் என்றால் அப்படி இயற்கையாகவே நின்றுவிடவில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள். இந்த உலகில் எனக்கு தெரிந்தவரை எந்த நாட்டிலும் ஒரு பெண்ணை போகத்துக்குரியவள் என்ற வரையை மறந்து அவளுடைய அறிவுக்காக, குணநலன்களுக்காக, திறமைக்காக சந்தர்ப்பங்களை கொடுத்து மதிப்பதாக தெரியவில்லை. அவளும் முன்னுக்கு வரட்டும் என்று பெண்ணின் பெருமையை பற்றி பேசுபவர்கள் கூட, ஏதோ பாவம் அவளும் வந்துவிட்டு போகட்டும் என்று தர்ம இறக்க பரிவோடு சொன்னாலும் தங்களுக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக செய்து கொள்கிறார்கள். நான் கல்லூரியில் படித்த காலத்திலும் அரசியலில் புகுந்த காலத்திலும் என்னை விரும்பி, அதாவது மனம் புரிந்து கொள்வதாக சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் சிலர் இருந்தார்கள். ஒரு இளைஞனை நானும் அந்த நாட்களில் விரும்பியிருந்தேன். ஆனால் என் மனசு தன் கருத்தை அவன் பால் சொல்ல விடும் முன்பு அவனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றன என்று அறிந்தேன். என் பேச்சையும் அறிவுத்திறனையும் அவன் புகழ்ந்து போற்றியதெல்லாம் இந்த உடலுக்காகத்தான் என்ற உண்மை எனக்கு மிகவும் பயங்கரமாக, வெறுக்கத்தக்கதாக தோன்றியது. பெயர் கூற விரும்பவில்லை. இப்போது அவன் ஒரு கண்ணியமான பதவியில் இருக்கிறான். அவன் அறநெறி சொற்பொழிவுகள் ஆற்றுவதாக கொட்டை எழுத்து போஸ்டர் ஒன்று அன்று தெரிவித்தது. இந்த சமுதாயத்தை எவ்வளவு எளிதாக வேஷம் போட்டு ஏமாற்றி பெரிய ஆளாக வளர முடிகிறது என்று பார்த்தாயா? பெண்ணுக்கு பொறுப்பு அதிகம், கட்டுப்பாடுகளும் அதிகம் என்றால் ஆணுக்கு மட்டும் பொறுப்பு கொஞ்சமா? தன்னுள் எழும் விலங்கியல் உணர்வுகளுக்காகத்தான் ஒரு ஆண் பெண்ணை மதிக்கிறான். அந்த உணர்வு தனக்கு ஒரு பொறுப்பு கடனை சுமத்தும் வகையில் விளைவு தரும்போது எத்தகைய அறிவாளியும் முதிர்ந்த பண்பாடுகளை உடையவனும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இது இன்றைய நிகழ்ச்சி மட்டுமில்லை, பண்டைய கால புராண முனிவர்களிலிருந்து தொடர்ந்து வரும் வரலாறுதான் இல்லையா? எனக்கு அந்த இல்லத்து பெண்களிடத்தில் இந்த காரணத்தினாலேயே அனுதாபமும் பரிவும் பெருகுகின்றன.

0: உன் மீது அனுதாபமும் அன்பும் பிறந்ததற்கு அதுதான் காரணம். அந்த தனி ஓட்டு குடிசையில் வெறும் துணியால் மறைக்கப்பட்ட ஜன்னலுக்கு பின் நின்றோ, நன்றாக சாத்தியிராத கதவு இடுக்கு வழியாகவோ பார்த்து கொண்டு நீ நிற்பாய். விரல் வழியே ஒளிரும் விளக்கின் பிழம்பு போல உன் முகம் என் நினைவை விட்டு அகலவில்லை. நீ மாடிமைக்கும் சிறுமியுடன் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தாய். எங்களை கண்டதும் உள்ளே சரக்கென்று தலையை இழுத்து கொண்டாய். உன் தோற்றமே நீ இயல்பாக இல்லை என்று காட்டி கொடுத்தது. அன்று அந்த ஓட்டல்காரரிடம் நான் ஏதோ சாதாரணமாக விசாரிப்பது போல் கேட்டேன். மைத்ரேயிக்கு இதழ்கள் துடிக்கின்றன. சினிமாவில் பாட்டெழுதுறேன்னு சொல்லும் ஒரு கட்சி பையனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கு போல இருக்கு. பார்த்தால் நல்ல இடத்து பெண்ணு போல இருக்கு. அவ்வளவுதான் சொன்னாரா சிஸ்டர்? அவர் வேறென்ன பேசினார் என்பதையெல்லாம் அப்போ நான் குறிப்பாக காதில் போட்டுக்கொள்ளவில்லை. ராத்திரி இங்கே தனியாக நான் படுக்கையில் தூக்கம் பிடிக்காமல் விழிக்கும்போது கதவை ஒருக்கழித்து கொண்டு குத்து விளக்குச் சுடர் போல நீ நின்றது மனசில் தோன்றும். அடுத்த வாரம் அங்கே சென்றபோது வீடு பூட்டி கிடந்தது. முன்பு நான் பார்த்திருந்த ஆடுமேய்க்கும் சிறுமி அங்கே நின்றாள். உன்னை பற்றி விசாரித்தேன். அந்த அக்காவா, காரில் ஊருக்கு போயிட்டாங்க என்று சொன்னான். உடனே ஒரு மாசத்துக்குள் உன்னை அந்த விடுதியில் பார்க்க தூக்கி வாரி போட்டது. மைத்ரேயி நெஞ்சத்து நெகிழ்வுக்கு தடை போட இயலாமல் கீழே கோலமிடுகிறாள். நீர் முத்துக்கள் சிந்துகின்றன. எனக்கு கண்ணீர் விடுபவர்களை கண்டால் பிடிக்காது. கண்ணீர் விடுவதனால் பெண் கையாலாகாதவள் என்ற தகுதியை உறுதியாக்கிக் கொள்கிறாள். கண்ணீரை வைத்து ஜோக்குகள் வெளியிடும் பத்திரிகையை நான் கிழித்து கூட எரிந்திருக்கிறேன். மைத்ரேயி பரபரப்பாக கண்களை ஒத்திக்கொள்கிறாள். சிவந்த முகம் மழையில் நனைந்த மலர் போல் ஒளிர புன்னகை செய்கிறாள். என்னிடம் வந்த பிறகு நீ கண்ணீர் விடுவதை நிறுத்தி மறந்து போய்விட வேண்டும். உன்னை போல் எத்தனையோ பெண்கள் அழுபவர்களாக இருக்கும். என் தம்பி கல்கத்தாவில் ஒரு காபரே ஓட்டலுக்கு போய்விட்டு வந்து சொன்னான். அந்த பெண் விழித்து பார்த்து கொண்டு ஒவ்வொரு துணியாக உரிந்து வீசும் பொழுது கூட்டத்தில் இருக்கும் பேய்களை பார்த்து, ஒரு பெண் உடம்புக்கு கழுகுகள் போல் வந்து உட்கார்ந்திருக்கும் பதர்களே பாருங்கள் பாருங்கள் என்று விருப்புடனும் ஆக்ரோஷத்துடனும் கூறினால் போல் இருந்ததாம் அவள் ஆடிய ஆட்டம். கூட்டுக்குள்ளே சிக்கிய பாம்பு கூண்டை ஓங்கி ஓங்கி அரைந்து கொத்துவதைப் போல் இருந்ததாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம் அண்ட் வெல்கம் டு மகளிர் நேரம் நிகழ்ச்சி. நம்ம மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு முனைவர் வாசகி ராஜாராம் அவங்களோட தாங்க பேச போறோம். பேசிடலாமா? வணக்கம்மா.
1: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம்.
0: ஒரு படைப்பை படைக்கணும், ஒரு கதை எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு படைப்பானுக்கு அந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு நூலையே படைச்சிடலாம். அந்த நூலுக்கான சரியான தலைப்பிடணும் அப்படின்னா தான் அது மக்களை போய் சேரும் இல்லையா? அந்த வகையில ஒரு நூலின் தலைப்பு அது எவ்வளவு முக்கியம் ஒரு நூலுக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: கட்டாயமா நூல் உட்கார்ந்து எப்படி ஒண்ணுமோ நமக்கு

0: தோன்றுவதை எல்லாம் எழுதிவிடலாம். அதன் பிறகு அதனை வந்து வடிவமைத்துக் கொள்வது என்பது மிகவும் ஒரு எளிதான ஒன்று. ஆனால் நாம் வைக்கின்ற அந்த தலைப்பு தான் மக்களை சென்று மிக அழகாக அடைய வேண்டும் என்பதில் கவனம் கொள்ளுதல் வேண்டும். நான் சொன்ன அந்த கிளி சொல்லும் கதைகள், அது ஏறக்குறைய அந்த தலைப்பு எதனை அடிப்படையாக வைத்து நான் வைத்தேன் என்றால் குயில் பாட்டு என்ற அந்த தலைப்பை அடிப்படையாக வைத்து தான் நான் வைத்தேன். ஒரு பெண் தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது கிளியை கத்துவது போலவும் அவள் கண்ணை விழித்து அந்த கிளி கத்துவதை பார்த்து விட்டு இங்க என்ன வந்து என்னை தொந்தரவு செய்கின்ற மாதிரி கத்துகின்றாய் என்பது போலவும், இல்லை நான் உன்னை தொந்தரவு செய்ய வரல, நான் ஒரு கதை சொல்லான்னு உனக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்வது போலவும் தான் அந்த கதையினுடைய தொடக்கம் இருக்கும். அதனால்தான் மூன்றாம் நிலையில் இருந்து அந்த கிளி சொல்கின்ற அந்த கதையை தற்கால நிலைக்கும் இறந்த கால நிலைக்கும் எதிர்கால நிலைக்குமாக மாற்றி மாற்றி அந்த கதையினுடைய போக்கு செல்வதால் கிளி சொல்லும் கதைகள் என்ற அந்த தலைப்பை வைத்தேன். கொஞ்சம் இதை இரண்டு மூன்று நண்பர்களிடம் முதன் முதலில் எழுதும் போது அனுப்பி எப்படி உள்ளது என்றும் போது, இது என்ன உங்கள் வாழ்க்கை கதையா என்று பலரும் கேட்டார்கள். கதை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள், பிறகு அது ஏன் வாழ்க்கை கதையா இல்லையா என்பதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்பது. ஆனால் அதை படிக்கின்ற பொழுது அந்த எழுத்தாளர்களுடைய மனநிலையை உள்ளுணர்வை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் கொண்டு வருகின்ற பொழுது இது இவர்களுடைய கதையாக இருக்குமோ என்று வாச கண்டுபிடிக்கின்றான் என்றால் நிச்சயமாக நம் அங்கு வெற்றி அடைகின்றோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆக தலைப்பென்பது முக்கியமாக எந்த ஒரு எழுத்திற்கும் எந்த ஒரு நூலிற்கும் எந்த ஒரு கவிதைக்கும் எந்த ஒரு கதைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.
1: ரொம்ப அழகா ஒரு தலைப்பை தேர்வு செய்யறது எவ்வளவு முக்கியம், அது எப்படி போய் வாசகன் அடையும் அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இனி எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: நடக்குது ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வாசகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. ஒரு பெண் படைப்பாளரா உங்களுடைய படைப்புகள்ல பெண் பாத்திரங்கள் எப்படி எல்லாம் வெளிப்படும் அதை பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களோடு.
1: என்னுடைய ஒரு நூல், சங்க இலக்கியங்களில் பெண்கள் மட்டுமில்ல தற்கால இலக்கியங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட, நிகழ்கால நடைமுறையில் இருக்கின்ற பெண்களில் கூட, பெண்களுடைய மனநிலை என்பது மிகவும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற, அடுத்தவர்களை பார்த்து கேலி பேசுகின்ற, அடுத்தவர்கள் நன்றாக உழைத்து முன்னேறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பற்றி தவறாக சொல்லுகின்ற மனப்போக்குதான் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் இருக்கின்றார்கள். அதில் கட்டாயமாக மகளிர் மட்டும்தான் மகளிருக்கு எதிரி என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மற்றவர்கள் என்ன கூறிக்கொள்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு நட்பாக அல்லது சக பணியாளர்களாக பணியாற்றுகின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற அந்த அனுபவங்களை வைத்து நாம் ஒரு நூலை உருவாக்குகின்றோம் என்றால், அங்கு நாம் யாரால் பெரும்பாலும் பாதிப்பு அடைகின்றோம் என்றால் ஆண்களால் என்றுதான் பெரும்பாலும் சொல்வார்கள். ஆனால் அதையும் தாண்டி சில இடங்களில் பெண்களாலும் நாம் மிகுதியாக பாதிப்பு அடைகின்றோம்.
0: ஒவ்வொரு படைப்பாளரின் படைப்பிலையும் பெண் பாத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தாண்டி, என்னுடைய படைப்புல பெண் பாத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வாசுகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. பெண் எழுத்தாளரா நீங்க எழுத்துலகத்துக்கு வந்த காலகட்டத்தில இருந்து இன்று வரைக்கும் என்னென்ன மாதிரியான சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க, இல்ல பெண் படைப்பாளர்கள் இன்னும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களுக்கு.
1: கட்டாயமா இதை நான் சொல்லிதான் ஆகணும். ஒரு பெண் படைப்பாளரா இந்த சமுதாயத்துக்கு நம்ம உள்ள நுழையும் போது முதல்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல் வரும். அது மட்டும் இல்ல, என்ன இவங்க பெருசா எழுதிட்டாங்க அப்படின்ற மனநிலை ஆண்களுக்கு இருக்கு. அவர்களை தாண்டி நாம் முன்னேறுகின்ற பொழுது அவர்கள் நம் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் காது கொடுத்தே கேட்க முடியாத அளவுக்கு தான் இரு. பெண் படைப்பாளர் அப்படின்றதை தாண்டி இன்று நான் ஒரு

0: துறையினுடைய தனி அதிகாரியாக இருக்கின்றேன் என்ற பொழுது, உண்மையிலேயே 34 வருடங்கள் நான் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த அந்த காலகட்டம், 2 வருடங்கள் ஆகின்றது இந்த பணிக்கு வந்து, என்னால் சொல்ல முடியாது, சொல்லி மாள முடியாது அந்த அளவிற்கு எனக்கு எந்தெந்த வகையில் மென்டல் டார்ச்சர் தர வேண்டுமோ அந்தந்த வகையிலும் மிக சிறப்பாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் தேவையே இல்லை இந்த பணி என்ற ஒரு நிலைக்கு கூட நான் வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான பணி. 34 வருடங்கள் என்னதான் ஆசிரியராக, நாட்டு நல பணித்திட்ட அதிகாரியாக, முத்தமிழ் மன்ற தலைவராக என்று பல நிகழ்வுகளை என்னுள் நான் கொண்டு செயல்படுத்தி இருந்தாலும் கூட, என்னை இந்த 2 வருடங்கள் புதுச்சேரியில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் என்னை கொண்டு சென்றது இந்த துறைதான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் சொல்ல போனா, என்னுடைய கீழ் பணிபுரிய எனக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அனைவருமே எனக்கு பேராசிரியர்களாக இருந்தவர்களும், என்னை தாண்டி 75 வயதை கடந்தவர்களாக இருந்தவர்கள் தான். நான் எந்த பணியை செய்தாலும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை அங்கு போடுவார்கள். என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம அதை தாண்டி நம்ம செய்கின்ற போது அதற்கு எந்தெந்த வகையெல்லாம் தொந்தரவு தர முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் கொடுத்தார்கள். ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தேன், அதுக்கப்புறம் தூக்கி அத்தனை பேரையும் போட்டுட்டு தனியாளா நின்றுதான் இன்று என்னுடைய பயணத்தை நோக்கி, என்னுடைய பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அதனால் தமிழ் துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் இந்த சிக்கல்கள் இருக்கின்றது என்றாலும் கூட, இது மிக அதிகமாக தமிழ் சார்ந்த படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் அனைவரிடமும் போட்டி பொறாமை இதெல்லாம் அதிகமாகத்தான் இருக்கின்றது என்பது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கூறுகின்றேன்.
1: ஒரு பெண் படைப்பாளரா எவ்வளவு சவால்கள் இருக்கு இந்த படைப்புலகத்துல அப்படிங்கறத அனுபவ ரீதியா அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வாசகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. ஆமா, நிறைய சவால்கள் பத்தி பேசுனீங்க. அந்த வகையில ஒரு பெண்ணுக்கான இண்டிபெண்டன்ஸ், அந்த சுயநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: கட்டாயமா அந்த சுயநிலை இருந்தால்தான் ஒரு பெண் மிக சுதந்திரமாக செயல்பட முடியும். இல்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைவர்கள் யார் என்றால் குடும்பத்தினர். அவர்கள் நம்மை நம் போக்கில் செயல்பட விட்டால்தான் நாம் சுயநிலையில் செயல்பட முடியுமே தவிர்த்து, நமக்கு நம் குடும்பத்திலேயே ஒரு தடை வந்துவிட்டால் நம்முடைய சுயநிலையை நாம் இழந்துவிட வேண்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு மடங்கு இரு மடங்கு அல்ல 100 மடங்கு சுதந்திரத்தை கொடுத்து என்னை செயல்படுத்த விட்டிருக்கின்ற என் குடும்பத்தினருக்கும் இங்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் கடமை உடையவளாக இருக்கின்றேன். அதாவது சொல்வார்கள், கணவன் மனைவி 2 பேர் இருக்கின்றார்கள் என்றால் ஒருவர் ஸ்லோவாக இருந்தால் ஒருவர் மிகவும் வேகமாக இருப்பார் என்று. நான் இங்கு என்னை வேகமானவள் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும், அது சமூகம் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, அதில் என்னுடைய பங்கை மிக தள்ளந்தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுகின்ற சுயம் அந்த சொல்லுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது என் குடும்பத்தினர் தான், என் கணவர் தான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.
0: பெண்ணின் பார்வையில் சுயநிலை என்பது அவர்கள் குடும்பம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் அப்படிங்கறது அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். ஒரு பெண் எழுத்தாளரா நீங்க எழுத்து ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பெண்களின் குரல் சமுதாயத்துல போதுமான அளவு ஒலிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: கட்டாயமா இல்லம்மா. ஏன்னா எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, பெண் எழுத்தாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். என் கருத்தாக இதை நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், புது கவிதை மட்டுமே எழுத்தாளராக ஒருவரை காட்ட முடியாது. அதாவது எழுத்துக்களை மடக்கி போட்டு எழுதி தன்னை எழுத்தாளர்கள் என்று கூறிக்கொள்கின்ற நிறைய பெண்மணிகளை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு கவிதையாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் அதற்கு மைய கருத்து இந்த சமூகம் சார்ந்த மைய கருத்தாகவோ அல்லது குடும்பம் சார்ந்த ஒரு மைய கருத்தாகவோ இருந்து எழுதப்படுகின்ற பொழுதுதான் அது நிச்சயமாக எழுத்தாளர் என்ற ஒரு அங்கீகாரத்தை யாராயிருந்தாலும் தர முடியும். அழகா இல்லாத காரணத்தால் அவள் என் தங்கையாகிவிட்டாள் என்று சொல்வதெல்லாம் கூட இன்றைய சூழ்நிலையில் ஹைக்கு கவிதைகள் என்று கூறுகின்றார்கள். அது மேம்போக்காக பார்க்கும்போது சிரித்து கொண்டே செல்வதற்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அது எழுதுகின்றவர்கள் அனைவருமே எழுத்தாளர்கள் என்பது என்னுடைய கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பெண்கள் புது கவிதைகளை தான் கையில் எடுத்துக்கொண்டு எழுதுகின்றார்களே தவிர, ஒரு மைய கருத்தை சமூகம் சார்ந்து, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு சார்ந்து நூல்கள் எழுதுவது என்பது மிகவும் குறைவாகத்தான் இன்றைய சூழ்நிலையிலும் இருக்கின்றது என்று நான் சொல்வேன். அதனையெல்லாம் நோக்கி செல்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே பெண்கள் எழுத்தாளர்களாக மிளிர முடியும்.
0: இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கேயும் போகாதீங்க, நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க.

0: பேரும் புகழும் அடைவதற்கு அவர்கள் கவிதையை மட்டுமே நம்பி இல்லாமல் புதினத்தில் அவர்களுடைய எழுத்து நடையில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தது, கருத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தது என்ற அந்த போக்கினால் தான் அவர்கள் இன்று கொஞ்சம் உச்சத்தில் இருக்கின்ற அந்த நிலையை அடைந்தார்களே தவிர கவிதையை மட்டுமே எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாணவிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சொல்லித்தரும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கவிதையை மட்டுமே வைத்துக் கொண்டு தங்களை எழுத்தாளர்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா, மாணவர்களுக்கு இந்த எழுதுகின்ற பயிற்சியை ஏற்படுத்தி தருவது ஆசிரியர்களுடைய கடமை என்று சொல்லுகின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஆசிரியர்களே எழுதுவதில்லை என்பதுதான் இங்கு வருத்தமான ஒரு செய்தி. முதுகலை படித்த பெண்ணையோ ஆணையோ இல்ல ஒரு இளங்கலை படித்த பெண்ணையோ கூப்பிட்டு இதை படி என்றும் போது அவர்கள் படிக்கின்ற குரல் ஏற்ற இறக்கமும் அந்த உச்சரிப்பும் அந்த தப்பும் தவறுமான தமிழும் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நமக்கு ஏதாவது செய்து கொள்ளலாமா என்று தோன்றுகின்ற நிலையில்தான் மனநிலை அமைகின்றது. பெண்களுடைய குரல் இன்றைய நிலையில் தமிழை நோக்கி அதனுடைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா என்றால் இல்லை. உண்மையிலேயே இப்போது யாருமே படிப்பதில்லை. படித்தால் தானே உங்களுக்கு விதவிதமான கருத்துகள் மனசிலும் மூளையிலும் ஊறும். அது இரண்டுமே இல்லை. ஒரு சில பெண் படைப்பாளர்களை தவிர்த்து பெரும்பாலும் பெண்கள் படிப்பது என்பதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு காலத்தில் முதுகலை முடித்துவிட்டு வந்த என்னுடைய ஆசிரியர்கள் அந்த ஒரே முதுகலையை வைத்துக் கொண்டு கடைசி வரை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு பணி ஓய்வு பெற்றவர்கள் இன்றும் நான் ஒருவர் இருவர் இல்ல நூற்றுக்கு மேற்பட்டவர்களை சொல்ல முடியும் என்பதால் பெண்கள் படிப்பது என்பது இன்றைய சூழ்நிலையில் வேலை பார்த்து சம்பாதிக்கத்தானே தவிர யாரும் படித்தவர்கள் தமிழை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. அதனால் பெண்களுடைய குரல் சமுதாயத்தில் ஒலிக்கவில்லை என்பது என்னுடைய ஒட்டுமொத்த கருத்தாகவே நான் இங்கு முன்வைக்கின்றேன்.
1: ஒரு பெண் படைப்பாளர்கள் தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்தும் போது அது சரியான வகையில சமுதாயத்தில் கொண்டு போய் இன்னும் சேர்க்கக்கூடிய சூழல் அமையல அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசுகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. ஆமா, ஒரு படைப்பாளனா அனுபவம், கற்பனை, கல நிகழ்வு அப்படின்னு இந்த மூணையும் ஒவ்வொரு படைப்பாளரும் ஒவ்வொரு விதமா தன்னோட ரைட்டிங்ஸ்ல கொண்டு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க ரைட்டிங் இது எதை பேஸ் பண்ணிருக்கும்?
1: பெரும்பாலும் நகைச்சுவை அடிப்படையாக வைத்து வரும். இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்ற சமுதாயத்தில் மக்களுடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கின்றன என்பதை அடிப்படையாக வைத்திருக்கும் என்னுடைய எழுத்துக்கள்.
0: ஆமா, ஒவ்வொரு படைப்பாளனும் படைப்பை படைக்கிறதே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாசகனை கொண்டு போய் அது சேரணும் அப்படிங்கறதுனாலதான். அப்படி வாசகனிடமிருந்து வந்த ஒரு ஃபீட்பேக் ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா? அந்த வகையில உங்களின் மனம் கவர்ந்த ஒரு ஃபீட்பேக் அப்படின்னா எதை சொல்வீங்க?
1: கட்டாயமா வாசகனை சென்றடைந்தால்தான் ஒரு எழுத்தாளனுடைய படைப்பு என்பது முழுமையடைந்ததாகவே இருக்கும். இல்லை என்றால் அது நிச்சயமாக ஒரு படைப்பாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் படித்தவர்கள் பெரும்பாலும் எப்படி இந்த ஆய்வை மேற்கொண்டாய், எப்படி ஆனந்தரங்க பிள்ளை, ஏன்னா ஏறக்குறைய 4800 பக்கங்கள் கொண்ட நாட்குறிப்பு அது. ஆற்காட்டு நவாப்புகள், ஹைதராபாத் நிஜாம்கள், டெல்லி சுல்தான்கள் போன்ற அடிப்படை போர்கள் அதில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடைபெற்ற அந்த போர்கள், சண்டைகள், அவர்கள் நாட்டிற்காக

0: அடித்துக்கொண்ட நிகழ்வுகள் அனைத்தும் அந்த நாட்குறிப்பு தாங்கி இருக்கின்றது. தமிழ் மக்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், இருவரும் கலந்து எப்படி இந்த மண்ணில் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை மிக துல்லியமாக அந்த நாட்குறிப்பு ஏறக்குறைய 1736 1761 ஆண்டு வரை நாட்குறிப்பு செய்திகளை தாங்கி இருக்கின்றது. அந்த நூலை எழுதுகின்ற பொழுது அவரும் நானும் உட்கார்ந்து நிறைய தொடர்பாக விவாதித்திருக்கின்றோம். அப்போ எனக்கு பிரபஞ்சனால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்னுடைய இந்த முனைவர் பட்ட ஆய்வுக்காக கொடுத்தார். அது 1000 அவார்டுகள் வாங்கியிருந்தாலும் இது போன்ற எழுத்தாளர்களால் நாம் பெறுகின்ற அந்த வார்த்தை பாராட்டு என்பது பாராட்டிற்குரியது. அதே போன்று மறைந்த காப்பா அரவாணன் என்னுடைய பேராசிரியர் துணைவேந்தராகவும் இருந்தவர், அவர் பாராட்டியது, அதாவது இதனை இதன் கண் செயல் செய்ய விடுதல் என்ற அந்த அடிப்படையில் நீ நிச்சயமாக இந்த நூலை படித்து மிக ஒரு சிறந்த ஆய்வேட்டை உருவாக்குவாய் என்று அவர் எனக்கு அளித்த ஊக்கமும் ஆக்கமும் பின்னாளில் நாட்குறிப்பை அடிப்படையாக வைத்து 7-8 நூல்களுக்கு மேல் நான் எழுதி இந்த புதுச்சேரியில் ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பை முழுமையாக ஆய்வு செய்தவள் என்ற பாராட்டு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் கருதுகின்றேன்.
1: ஒவ்வொரு விமர்சனமும் ஒவ்வொரு வகையில நம்மளை வழி நடத்தும். அந்த வகையில் என்னுடைய விமர்சனங்கள் என்னுடைய வழி நடத்தக்கூடிய ஆசிரியரிடமிருந்தே கிடைச்சது அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமா, ஒரு படைப்பாளன் தனிமை, இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது இல்லையா? அந்த வகையில உங்களுடைய படைப்பு நேரம் அது எப்படி இருக்கும்? அது எந்தெந்த வகையிலாம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால தடைபடுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: குழந்தைகள் சிறுவர்களாக இருந்த பொழுது எழுதுவது என்பதே வந்து ஒரு குதிரை கொம்பான ஒரு நிகழ்ச்சி தான். இப்போது கூட என்னால் பகலில் எழுத முடியாது, பெரும்பாலும் இரவில் தான் எழுத முடியும். அதற்கே என்னதாமா நீ சும்மா எழுதிட்டே இருக்கிற அப்படி என்ற அந்த ஒரு கேள்வி குழந்தைகளிடம் இருந்து. இப்போது அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி விட்டாலும் இன்றைக்கும் அவர்கள் நமக்கு குழந்தைதானே, அந்த கேள்வி அவர்களிடம் இருந்து வரும். தனிமை என்பது நான் தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ தனிமையில் இருந்தால் தூங்கி விடுவேன். யாருடனும் பேசாமல் அல்லது எதையும் படிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. தனிமை என்பதை பெரும்பாலும் விரும்பாத, இன்றளவும் தனிமையை பற்றி சிந்திக்காத ஒரு நபராகத்தான் இன்றும் நான் இருக்கின்றேன். தடைபடுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா குடும்பத்தை தான் முக்கியமாக சொல்ல வேண்டும். ஏன்னா சமூகம் என்பது நம்மை எந்த விதத்திலும் தடைப்படுத்துவதும் இல்லை, நாம் அந்த சமூகத்திற்கு கட்டுப்படுத்த தடைபடுதலும் இல்லை. மிகவும் தடைப்படுத்தக்கூடியவள் யார் என்றால் என்னுடைய பெண்ணு தான். அட்டவணையை போட்டு வைத்து கொண்டு என்னை எழுதுவதற்கே விடாதவள் என் பெண்ணு தான். அதனால பெரும்பாலும் நான் பகலில் எழுதுவதே இல்லை.
1: இவ்வளவு நேரமா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அழகாவும் நிதானமாகவும் நகைச்சுவையாகவும் அனுபவ ரீதியாகவும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிமா,
0: இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்த புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும், என்னை மிக அழகாக இன்டர்வியூ எடுத்த ஆர்ஜே அவர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் ஒரு சிறந்த படைப்பாளரோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.

நிலையத்தில் நேரம் 2:19 நிமிடம் 14 நொடி. என்றும் இனியவையில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் தெய்வத்தாய். பாடலின் குரல் TM சவுந்தரராஜன் அவர்கள்.

0: ஜன்னலுக்கு வெளியே சடசடவென அழகிய மழை தூறிக்கொண்டிருக்க காதுகளில் அந்த காலத்து பழைய பாடல்கள் தேனாக. பழைய பாடல்கள் என்பது வெறும் இசை மட்டுமல்ல, அது நம் வாழ்வோடு கலந்த பொக்கிஷம். நிலையத்தில் நேரம் 2:24:15. இது என்றும் இனியவை வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடுத்ததாக வாழ்க்கை படகு படத்திற்காக பாடியிருந்தார் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள்.
1: சிரிக்கிறியே, சிரிடா கண், சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

நேர்லே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளுக்கான நாளை எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இணைந்துள்ளோம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. என்றும் இனியவையில் அடுத்ததாக பணக்கார குடும்பம் படத்திற்காக பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷீலா ஆகியோர்.

0: கேட்டு இணைந்திருக்கிறோம். இது என்றும் இனியவை. என்றும் இனியவை நிறைவாக வரும் பாடலின் படம் ராமன் எத்தனை ராமனடி. பாடலின் குரல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.
1: அம்மாடி பொண்ணுக்கு தங்க

0: நிறைவு பெற்றது என்றும் இனியவை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசைப்பாடற் பயிற்சி.
2: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அசாமிய மொழி பாடல கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ் தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
3: மாத்தி கே சுமிலோ ஏய் மாத்தி தே ஜீபன் சோபி. தோ ஜீபன் சோபி ஆக்கி ஆக்கி.
2: இது ரெண்டு முறை வரும்.
3: ஆக்கி ஆக்கி மோசிலோ.
2: இப்ப முதல் சரணத்தை எழுதிக்கலாமா?
3: தூர் ஆகாஹா.

0: நல்லது குழந்தைங்களே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடர் பயிற்சியில் அசாமி மொழி பாடல் கேட்டீர்கள். பாடலை இயற்றியவர் சதீஷ் தர், இசையமைப்பு வினய் சந்திரமௌத்கல்யா.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா,
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், மதுக்கரை தாலுகா அலுவலகம், போத்தனூர் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைத்தூறல் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பலமோர் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 34.3 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 25.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிக்கிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:02. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா. ரோஜா அப்படின்ற தலைப்பில் இருந்தால் இன்றைக்கி பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ரோஜா அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. உண்மையான ஒரு விஷயந்தான். எந்த ஒரு ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ரோஜாவை கொடுத்து வந்து விஷ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய பேருடைய அன்புக்கு காதலுக்கு ஒரு மொழியாக கூட இந்த காதல் அந்த ரோஜான்ற ஒரு பூ வந்து இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாட்டை தான் நம்ம கேட்க போகிறோம். ரோஜா திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வருது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ரோஜா அப்படின்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ரோஜா அப்படின்ற பூ அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? காதலை எந்த விதமாக கூட நம்ம சொல்லலாம், ஆனால் ரோஸுன்ற விஷயத்தை நம்ம யாருக்கிட்ட கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு பாசமும் அன்பும் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதான் அதை வந்து நம்ம ஒரு பாசத்தோடைய காதலோடைய மொழியாக கூட எடுத்துக்கலாம். ஒரு காதலர்கள் வந்து தன்னுடைய ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலியை வர்ணிக்கும் போது கூட ரோஜா அப்படின்ற பூவை வச்சு தான் வர்ணிக்கிறான் பார்த்தீங்களா. அதை வந்து கடல்

மொழியாக கூட எடுத்துக்கலாம். ஒரு காதலர்கள் வந்து தன்னுடைய ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலியை வர்ணிக்கும் போது கூட ரோஜா அப்படின்ற பூவை வச்சு தான் வர்ணிக்கிறான் பார்த்தீங்களா. அதை வந்து கடலோட கூட அவன் வந்து ஒப்பிடுறான்னு கூட சொல்லலாம். அநேகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:14:41. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரோஜா தலைப்பிலான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த தீமில் இருக்கிற பாட்டை தான் நீங்கள் வந்து ரசிச்சியும் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ரோஜான்னு சொல்லும்போது இந்த பாட்டு அப்படின்னு நம்ம போடலை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ரோஜான்னு சொன்னால் இந்த பாட்டு இந்த படம் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாட்டை தான் அடுத்து கேட்க போகிறீங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக முதல்ல அந்த காதலர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே நம்மளுடைய காதலை வெளிப்படுத்து காதலிக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு இந்த பூவை தான் ரொம்ப ஒரு நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டை தான் சூப்பராக இப்போ கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களுக்காக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:41. நேர்களுக்கு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ரோஜா தீம்லேருந்து தான் பாடல்களை கேட்டு எல்லாரும் ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம யாராவது கோபமாக இருக்கும்போது சில பேர் பார்த்திங்கன்னா அவங்கள கவிதையால் வர்ணிப்பாங்க. அப்படி கவிதையால் வர்ணிக்கும் போது கூட ரோஜா அப்படின்ற பூவை வச்சு வர்ணிக்கும் போது அதனுடைய அழகே வந்து தனியாக இருக்குன்னு தான் சொல்லலாம். நம்ம சில பேர் வந்து கோபமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு கண்ணே மணியே முத்தே பவளமே அப்படின்னு சொல்லும்போது சில டைம் நம்ம கவிதையாக ரோஜாவே ரோஜா இதழே அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அவங்களை கவிதையாக சொல்லும்போது பரவாயில்லையே நம்மளை கூட அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சமாதானம் ஆவாங்க. அந்த மாதிரி சில இடத்துல கூட இந்த ரோஜான்ற பூ வந்து ஒரு முதலிடம் வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோபமாக இருக்கவங்கள சூப்பராக சமாதானப்படுத்துகிற மாதிரி உங்களுக்காக ஒரு பாட்டு வருது அல்லு அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல

0: ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ரோஜா தீம்லேருந்து தான் பாடல்களை கேட்டு ரசித்தீங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:30. நேர்களின் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் கோட் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:47. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், குட் நைட் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:30 மணிக்கு சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த சின்னசேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரிவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர்

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். பலதரப்பு அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில் கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாதான் எண்ணெய் விலை உயர்வை திறம்பட்ட முறையில் சமாளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். UAE அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானை அவர் சந்தித்து எரிசக்தி ஒத்துழைப்பு உட்பட இருதரப்பு உறவுகள் குறித்தும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கிறார். இருதரப்பு உறவுகளை வலுவான அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புடன் கூடிய தந்திரோபாய கூட்டாண்மையாக மேம்படுத்துவது குறித்தும் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகளில் எரிசக்தி ஒத்துழைப்பு முக்கிய தூணாக திகழ்வதும் கடந்த ஆண்டு இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 11% அந்நாட்டிலிருந்து பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் 5 நாடுகள் பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் 2ம் கட்டமாக அபுதாபியிலிருந்து இன்றே நெதர்லாந்து செல்கிறார். நெதர்லாந்து மன்னர் திரு வில்லம் அலெக்சாண்டர், ராணி மேக்சிமா, பிரதமர் ராப் ஜெட்டன் ஆகியோரை அவர் சந்திக்கிறார். பாதுகாப்பு, பசுமை, ஹைட்ரஜன், செமிகண்டக்டர் உட்பட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக பிரதமரின் நெதர்லாந்து பயணம் அமைகிறது. நெதர்லாந்தை தொடர்ந்து பிரதமர் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்வீடனுக்கும் 18ம் தேதி நார்வே நாட்டிற்கும் பயணம் மேற்கொள்கிறார். ஸ்வீடனில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர் லேயனுடன் இணைந்து ஐரோப்பிய வர்த்தக தலைவர்கள் கூட்டத்திலும், நார்வேயில் 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 19ம் தேதி இத்தாலி சென்று அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மத்ரெல்லா உள்ளிட்ட தலைவர்களை சந்திப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: சீர்திருத்தங்களுடன் கூடிய திறம்பட்ட பலதரப்பு ஒத்துழைப்பு என்னும் குறிக்கோளை எட்டுவதில் கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியாவின் உறுதிப்பாடு தொடர்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் 2ம் நாளான இன்று திறந்த நிலை அமர்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், பலதரப்பு அமைப்புகளில் உலகின் நடப்பு யதார்த்தங்களுக்கு ஏற்ப சீர்திருத்தம் கொண்டுவரப்படுவதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், குறிப்பாக சர்வதேச நிதி கட்டமைப்பில் சீர்திருத்தங்களுக்கு அவசர தேவை இருப்பதாகவும் கூறினார். தனிப்பட்ட நாடுகளின் இறையாண்மை, நில ஒருமைப்பாடு மற்றும் பிரத்யேக தேவைகளை மதிக்கும் அதே வேளை, ஒவ்வொரு நாடும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் அமைய வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே ஈரான், கியூபா, உகாண்டா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் அவர் சந்தித்து பேசினார். எதிரிகளை அவர்கள் அறியா வண்ணம் சென்று தாக்க வல்ல ஸ்டீல்த் ரக போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் திட்டத்திற்கு தேவையான ஒருங்கிணைப்பு, மேம்பாடு மற்றும் பரிசோதனை வசதிகளை உள்ளடக்கிய அதிநவீன AMCA மையத்தை இன்று ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இனியும் மற்றவர்களை நம்பியிருக்க முடியாது என்றும், தேசிய பாதுகாப்பிற்கு அடிப்படை சுயசார்புதான் என்றும் விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 1.42 லட்சம் கோடி ரூபாயாகவும், இத்துறையின் ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாயாகவும் அதிகரித்திருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நீட் UG மறுதேர்வு June 21ம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை இன்று அறிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியாகும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மாதம் 3ம் தேதி நடைபெற்ற நீட் UG நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியான குற்றச்சாட்டின் பேரில் பின்னர் ரத்து செய்யப்பட்டது. மாணவர்களின் நலனுக்கே அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். நீட் UG

0: தேர்வு எழுதும் மாணவர்கள் அடுத்த மாதம் 14 தேதிக்குள் தேர்வு கூட அனுமதி சீட்டு பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் நீட் யுஜி தேர்வு OMR விடைத்தாளுக்கு பதிலாக கணினி வழி தேர்வாக நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேற்காசிய பிணக்குகளை தொடர்ந்து ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க உலகமே போராடும் நிலையில் இந்தியாவில் அந்நிலை இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சமூக ஊடக பதிவு குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 20 முதல் சுமார் 100% வரை உயர்ந்த நிலையில் இந்தியாவில் மட்டுமே பெட்ரோல் விலை உயர்வு 3.2% அளவிலும் டீசல் விலை உயர்வு 3.4% அளவிலும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் விலை நிலவரங்கள் தீவிரமடைந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி அதிகரித்த நிலையிலும் இந்தியாவின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பல வாரங்களுக்கு பெரும் இழப்பை தாங்களே ஏற்றுக்கொண்டு பொருளாதார அழுத்தம் மற்றும் பண வீக்கத்திலிருந்து மக்களை பாதுகாத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மை, மக்கள் நலன் இரண்டையும் ஒருசேர பராமரிப்பதில் இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.
0: புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் மாநில செயலருமான திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலர் இன்று வெளியிட்டுள்ளார். திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக முறைப்படி பதவியேற்ற பின்னர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் 18 முதல் June 1 வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நுழைவுத் தேர்வு June 14 நடைபெறும். BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்புவோர் சென்டாக் இணையதளம் மூலம் முதலில் நீட் அல்லாத படிப்புகளுக்கும் பின்னர் தனியாக BSc நர்சிங் படிப்பிற்கும் 2 விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் மற்றும் கட்டிடங்களை பட்டியலிடும் பணிகள் தொடங்க இருப்பதை முன்னிட்டு காரைக்காலில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுய கணக்கெடுப்பு விவரங்களை பொதுமக்கள் இணையதளம் மூலம் பதிவு செய்யும் நடைமுறைகள் குறித்தும் இதுகுறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பது குறித்தும் அதிகாரிகளுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் சுய கணக்கெடுப்பு பணிகளை 100% முழுமையாக எட்ட அனைத்து துறை தலைவர்களும் தொடர்புடைய அலுவலர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உட்பட உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிய உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு தங்கள் பகுதி சார்ந்த சட்டம், ஒழுங்கு மற்றும் இதர கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 26 பருவமழை கேரளத்தை எட்டக்கூடும் என்றும் இக்கணிப்பில் முன்பின் 4 தவறு நேரலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை கூறியுள்ளது. கேரளத்தில் June 1 தென்மேற்கு பருவமழை தொடங்குவதே வழக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது. இன்றைய தினம் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 6 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். பலதரப்பு அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில்

0: கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாதான் எண்ணெய் விலை உயர்வை திறம்பட்ட முறையில் சமாளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:20. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் பிரியா சகோதரிகள் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:26. பக்தியை இசையாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஓ எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:35. மனோரஞ்சன நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் காயத்ரி கிரிஷ் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:38. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 6:43. 18 நொடி. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஆர். சந்தான கோபாலன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:47. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:50. நேர்களே, இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து சின்னசேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரிவேல் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானொலி. 10 மணியிலிருந்து 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00 முதல் 8:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 முதல் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் இணைவருக்கு. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். சென்னை அஞ்சல் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் திணை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலடுத்துறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தொடர்ச்சி வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ பெனுமெனியா காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:45 வரை தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் சென்னை அஞ்சல் அமைப்பு எஸ் நவரத்னா. 9:00 அரங்கிசை தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 11:30 நேயர் நேரம். தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள்.

நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோல், நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநாத். 12:30 பன்னிசை மாலை.

எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், இ காயத்ரி அவர்களின் வீணி இசை இடம்பெறும். 4 மணிக்கு ஒளிச்சித்திரம், 6:00 to 6:60 திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் எஸ் வி முத்துராமன் அவர்கள். 5 மணிக்கு இளைய பாரதம், நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் இயற்கை உரமே வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 to 8:58 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானொலி, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் அவர்கள் காயல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாட், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 to 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி முதல் 10, 11, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ. 11:02 சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 ஸ்பெஷல் ப்ரோக்ராம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 11:47 மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் சி வில்லிபுத்தூர், கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலியில் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கொறி முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:04:33.
1: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தக்லப் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.

0: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:10:05. திரைசி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். கூலி திரைப்படத்திலிருந்து

நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத்

புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்பில் உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்த வேளாண்மை இணை இயக்குனர் விழுப்புரம் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளம் ஆகும். இது ஆதார் மற்றும் நில பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதனுடைய முக்கிய பயன்கள்: மாநில விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 7:25 23 நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

இதனை விண்ணப்பிக்கும் முறை அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலகரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி டிஎன் என்ற செயலின் மூலமாகவும் பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண், இதையெல்லாம் தேவைப்படுகிறது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

அடுத்ததாக திரவ உயிர் உரம் பற்றி தெரிந்து கொள்வோம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்ட உயிரியல் தயாரிப்புகள் ஆகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பெருட்டெட் இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அளிப்பவை ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன.

இதை எவ்வாறு பயன்படுத்தலாம்? திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தியின் முறையில் 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். அடுத்ததாக நாற்று நனைத்தல் முறை. 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் முறை. 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடுவோம். நீர்வழி உரமிடுதல் முறை. 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8 கோடியே 85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை

0: நேயர்கள் முதலில் சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து சின்னசேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரிவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்கள் ஊரில் எப்படி பறந்து விரிந்த எல்லாமே விவசாயமா? எல்லா நிலப்பரப்பும்
2: ஆற்றுப்பாசனம் எதுவும் இல்லைங்க. நம்ம மலையை வச்சு தான் நம்ம, அப்புறம் ஆழ்துளை கிணறுகள் இதை வச்சு தான் நம்ம பண்ணுறனால அவங்கவுங்க என்ன முடியுதோ அது மாதிரி.
1: உங்கள் ஊர் பக்கத்தில் தானே இந்த கல்வராயன் மலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா?
2: ஆமாங்க, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை.
1: அதில் நிலமெல்லாம் எப்படிங்க? நல்ல மண் சார்ந்த நிலமா இல்லை கல் அது மாதிரி?
2: அது எல்லாமே கலந்து இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு காடு தள்ளியே செம்மன் இருக்குது, நம்மளது வந்து சுண்ணாம்பு பாறை ஒன்றரை அடியில். அப்போ பார்த்தீங்கன்னா அது மண் கண்டங்கள் மாறி மாறி வருதுங்க. ஒரே மாதிரி இல்லாமல் செம்மண்ணும் இருக்குது, களிமண்ணும் இருக்குது, அந்த மாதிரி கலர் மண்ணுங்கிற சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒவ்வொரு மண் இது எல்லாமே மாறி மாறி இருக்குங்க. இது ஒரு வித்தியாசமான பகுதியாக தான் எனக்கு தெரியுது.
1: நீர்ப்பாசனம் எப்படி பண்ணுறீங்க?
2: அதாங்க கிணறு, அதை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு, போர்வெல், அதை வச்சு தாங்க பண்ணிகிட்ருக்கோம்.
1: விவசாயத்துக்கு போதுமான அளவுக்கு
2: இருக்குங்க, ஓரளவுக்கு இருக்குது. மழை பொறுத்து தான், அது மழை ஓரளவுக்கு கிடச்சிதுன்னா நல்லா இருக்குங்க, மழை இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான். இப்போ இந்த ஆண்டே ரொம்ப தண்ணீர் குறைந்து கீழ்நிலைக்கு போயிடுச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிருச்சு, அப்படியே கொஞ்சம் சமாளிச்சிட்டோம்.
1: இப்போ உங்கள் நிலத்தில் நிறைய பயிர் இடலாம். சிறுதானியங்களில் மரபு வகை நெல்லரிசல் கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் தயாரிக்கிறீங்க.
2: ஆமாம்.
1: ஏன் உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு?
2: ஏன், 2010 தான் இந்த நம்மாழ்வரனுடைய எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைன்னு இப்படி ஒன்று இருக்குது, நம்ம மருந்து உரம் பூச்சிக்கொல்லி எதுவுமே பயன்படுத்தாமல் வேளாண்மை செய்ய முடியும் அப்படிங்கிறதே அதை படித்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஏற்படுது. நம்ம முன்னோர்கள் அப்படி தான் செஞ்சாங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இவர் எழுதுக்குள்ளே தான் அதை படிச்சுட்டு அதன் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு நம்ம அதை தொடர்ந்து அவரை பின்பற்றுறோம். இந்த விதை திருவிழா, உணவு திருவிழாவெல்லாம் கூட்டம் போடுவோம், அங்கே போய் பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2012 பயிற்சி முடித்தோம் அவர்கிட்ட இயற்கை வழி வேளாண்மை சார்ந்து. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கை வழி வேளாண்மை செய்ய ஆரம்பித்தோம். இயற்கை வழி வேளாண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலம் மண் வந்து மாற வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்ம பொருளாதார அளவுகளை அதை கை கொடுக்கறதுக்காக நம்ம சரி என்னென்னு செய்யலாங்கும்போது சில பொருட்களை வாங்கி உழவர் சந்தையில் கொண்டு போய் அறிமுகப்படுத்தணும். இந்த சிறுதானியங்கள், நம்ம பகுதியில் சிறுதானியங்கள் வரகு மட்டும்தான் பயிர் பண்ணுவாங்க நம்ம பக்கத்தில், மற்ற சிறுதானியங்களை வந்து வேறு நண்பர்கள்ட்ட உற்பத்தி பண்ணுறவங்ககிட்டே வாங்கி நம்ம அதை சந்தைப்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மதிப்பூட்டு பொருள் செய்யலான்ட்டு ஒவ்வொன்றும் அப்படியே செய்ய ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 20-25 மதிப்பூட்டு பொருள் செய்கிறோங்க.
1: சிறுதானியங்களை பற்றி சொல்லுங்களேன்.
2: சிறுதானியங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, குலசாமை, பனிவரகு, கேழ்வரகு, கம்பு, செஞ்சோளம், வெள்ளசோளம் இந்த மாதிரி இருக்குங்க. இதை தான் சிறுதானின்னு சொல்கிறோம். மரபு வகை நெல்கள் 200,000 வகைகள் நம்ம இந்தியாவில் இருந்ததாக பதிவு இருக்குங்க.
1: இப்போ சிறுதானியங்களில் திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, குலசாமை, பனிவரகு, கடைக்கண்ணி, கேழ்வரகு, சோளம், கம்பு இதெல்லாம் சொன்னீங்க.
2: ஆமாங்க.
1: இதை வச்சு நீங்கள் சிறுதானிய பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் என்னெல்லாம் தயாரிக்கிறீங்க?
2: இந்த சிறுதானியங்களை வச்சு உருண்டை வகைகள், இந்த கம்பு உருண்டை, கேழ்வரகு உருண்டை, திணை உருண்டை அந்த மாதிரியும் செய்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் அல்வாவும் செய்ய முடியும் நிகழ்ச்சிகளுக்கு, பாயாசம், அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மாவு, அதேமாதிரி ரவை, இட்லி மிக்ஸு, இடியாப்பம், மால்ட் வகைகள், நம்ம பாலில் குழந்து குடிக்கிற மாதிரி மால்ட் வகைகள், கஞ்சி வகைகள், அப்புறம் தின்பண்டங்கள்

0: பார்த்தீங்கன்னா மேலும் முறுக்கு, மிக்சர், தட்டுவடை, அதிரசம் இந்த மாதிரி எல்லாமே செய்ய முடியுங்க நம்ம சிறுதானியங்கள்லையும்.
1: இப்போ மரபு வகை நெல்லரிசியில் சொன்னீங்க கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானா, கள்ளி மடையம் இதெல்லாம் சொன்னீங்க. இதை வச்சு என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க?
0: நம்ம மரபு வகை நெல்லரிசியில் வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க. நம்ம அதில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு பண்ணுறோம், உருண்டை வகைகள் பண்ணுறோம், அதிலே இடியாப்ப மாவு, புட்டு மாவு, அப்புறம் சத்து மாவு. நம்ம சிறுதானியங்களையும் மரபு வகை நெல்லரிசிகளையும் வச்சு அது கூட பயிர் வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 24 மூலப்பொருட்களை சேர்த்து நம்ம சத்து மாவும் பண்ணுறோம். மற்ற சத்து மாவுக்கும் நமக்கு என்னென்னா மற்றவங்க அந்த கோதுமை, ஜவ்வரிசி அதெல்லாம் சேர்ப்பாங்க. அது வந்து நம்ம உடம்புக்கு சூடு தரக்கூடியது, நம்ம வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய நாட்டு வகை பயிர், பருப்பு வகைகள், அப்புறம் மேலும் இந்த சிறுதானியங்கள் நம்ம மரபை நெல்லரிசியில் கொண்டு நம்ம சத்துமாக பண்ணுறோம். அது வந்து எல்லா தரப்பினரும் சாப்பிடலாம், குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாங்க. அது அதில் பார்த்தீங்கன்னா பாயாசமும் செய்யலாம், அல்வா செய்யலாம், ரவை இருக்குது சிறுதானிய ரவையில், அது கேசரி செய்யலாங்க, மால்ட்டு செய்யலாம்.
1: சிறுதானியங்களில் முறுக்கு, பாயாசம், அல்வா, ரவை இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னீங்க. முறுக்கு எப்படி பண்ணுறது, அதனுடைய அதை எப்படி தயாரிக்கணும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நம்ம திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா திணை மாவு, அது கூட அரிசி மாவு, கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு அல்லது கடலை மாவு, அது அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வழக்கமாக தயாரிக்கிற அதே முறுக்கு மாதிரியே இதையும் செய்ய முடியுங்க.
1: இதை வந்து நம்ம சிறுதானியங்களை வச்சு பண்ணுறோம்,
0: சிறுதானியிலையும் பண்ணலாம், மரபு வகை நெல்லரிசிகள் கொண்டும் அதை பண்ண முடியும்.
1: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்கிறீங்க இல்லைங்களா, அந்த இருப்பிடங்கள்லாம் சொல்லுங்களேன், எங்கே செய்கிறீங்க, எவ்வளோ இடம் தேவைப்படும், என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் தேவைப்படுது?
0: துவக்க காலத்தில் நம்ம வீட்டில் தாங்க செய்ய ஆரம்பித்தோம், வீட்டினுடைய தாழ்வாரத்தில் செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளி கடைகளுக்கும், இயற்கை விளைபொருள் அங்காடிகளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். உணவு திருவிழா, விதை திருவிழாவுக்குலாம் போய் ஸ்டால் போட ஆரம்பித்தோம், அங்கே போய் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். துவங்கும்போது வீட்டிலே செய்யலாங்க, அப்புறம் அது வணிக வாய்ப்புகள் பெருகுக்குள்ளே நம்ம அதுக்குன்னு ஒரு கட்டடம் இப்போ கட்டியிருக்கோம். 2021 அது ஒரு 21 அகலம், 50 நீளத்தில் ஒரு கட்டடம் கட்டியிருக்கோம். இப்போ அதில் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க.
1: நீங்கள் உங்கள் கூட வேறு யார் வேலை செய்கிறாங்க?
0: உறவினர் ராஜமுருகன் இருக்காருங்க, அவர் தான் நமக்கு, அவரும் இதில் நெடுநாளாக இருக்கார். அவர் பிஎஸ்சி கேட்டரிங் எம்பிஏ படிச்சுட்டு நமக்கு அவர் வழிகாட்டுறது. ஒருத்தர் ரெண்டு பேரும் இணைஞ்சி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் உணவு திருவிழா அதெல்லாம் நிறையா பண்ண அனுபவம் இருக்குது. நிகழ்ச்சிகளுக்கு முழுக்க முழுக்க இயற்கை பொருட்களை வச்சு சமையலும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க.
1: குறைஞ்சது எத்தனை தேவைப்படும்?
0: ஆரம்ப காலத்தில் ஒரு 2-3 இருந்தால் போதும், இப்போ நம்ம ஒரு 10 வேலை கொடுக்குறோங்க.
1: 10 இருந்தால் அதிகமாக உற்பத்தி பண்ணலாம்.
0: பண்ணலாங்க. இப்போ நம்ம கடலை உருண்டை, எள்ளுருண்டை அதெல்லாம் இடிக்கிறோம். அதுக்கு நம்ம ஆரம்பத்தில் ஆட்களை வச்சு தான் இடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதிகமாக செய்யக்குள்ள நம்ம இயந்திரம் இடிக்கிறதுக்கு நம்ம கையில் ஆட்கள் எப்படி இடிப்பாங்களோ அதேமாதிரி இயந்திரம் நம்ம வச்சு இப்போ பண்ணிகிட்ருக்குங்க.
1: இப்போ இது செய்யும்போது அந்த கால சூழ்நிலை, தட்பவெப்பநிலைலாம் எப்படி இருக்கணும்? இப்போ மழைக்காலம் இருக்குது, வெயில் காலம் இருக்குது, குளிர்காலம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணணும்?
0: இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தொந்தரவு இருக்காங்க. இந்த மழை காலத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக பதார்த்தம் செய்கிறேன்னா அது கொஞ்சம் உலர வேண்டிய, ஒரு நாள் உலர வேண்டியது இருக்கும். அப்போ வந்து மழை பெய்யக்குள்ளே கொஞ்சம் நாள் எடுக்கும். நம்ம அதுக்கு மட்டும் அந்த ஈரப்பதம் ஆகாத கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: இப்போ பாயாசம் பண்ணணும் சிறுதானியங்களில், என்ன பாயாசம் பண்ணுவீங்க, என்னென்ன பொருட்கள்லாம் தேவையான பொருட்கள் சொல்லுங்கள், எப்படி செய்யணும்?
0: திணை பாயாசம் செய்யலாங்க. அதாவது இது சிறுதானியத்திலே திணை பாயாசம் இனிப்பு வகைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா திணை, பாசிப்பருப்பு, நெய் சேர்த்து பண்ண முடியுங்க. அதில்
1: சுவைக்கு என்ன சேர்க்குறீங்க, சர்க்கரையா இல்லை?
0: பெரும்பாலும் வெள்ளை சர்க்கரையே எதுக்குமே பயன்படுத்துறதில்ல. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பணம் கருப்பட்டி, அப்புறம் கந்தசாரி சக்கரை, இந்த மாதிரி பொருட்களை வச்சுமே நம்ம செய்ய முடியும் எல்லாமே.
1: சரி, இப்போ சிறுதானியங்களை உருண்டை செய்யணும், அது எப்படி செய்யணும் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம திணை உருண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 திணை மாவு எடுத்துக்கிறோம். 1 நாட்டு சர்க்கரையை வந்து அரைச்சி நல்லா அரைச்சிட்டு சளிச்சிட்டு நல்லா பவுடராக எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ml நெய் தேவைப்படும். அது கூட ஏலக்காய்த்தூள், சுக்குத்தூள் சேர்த்துட்டு நெய்யை வந்து அது கூட சேர்த்து உருண்டைகளாக நம்ம பிடிக்க முடியுங்க. கடைகளுக்கு வந்து மொத்தமாக கேட்பாங்க, அதில் வந்து கவரில் பேக் பண்ணி கொடுத்துருவோங்க. 50 100 அப்படி மொத்தமாக கொடுத்துருவோம். தனியாக நம்ம நேரடியாக கொண்டு போய் நம்ம காட்சிப்படுத்தக்குள்ளே நம்ம 4 உருண்டை 6 உருண்டை 12 உருண்டை அந்த மாதிரி பண்ணுறோங்க.
1: லைசன்ஸ் என்ன வாங்கி வச்சுருங்களா?
0: ஆமாங்க, FSSI உரிமம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த MSMEங்கக்கூடிய சிறு தொழில், அதில் வந்து இந்த உதயம்ங்கிற சான்றிதழ் வாங்கியிருங்க. இது ரெண்டுமே போதுமானதாக இருக்கும்.
1: இப்போ 4 உருண்டை 6 உருண்டை இதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க விலைக்கு?
0: இப்போ இந்த திணை உருண்டை நெய் சேர்த்து பண்ணுறதுனால நம்ம ஒரு உருண்டை 18 வருங்க. நம்ம இந்த கடலை உருண்டை, எள்ளு உருண்டைலாம் அப்படியே நம்ம வெள்ளம் சேர்த்து இடித்து பிடிக்கிறனால அது ஒரு உருண்டை 10 அந்த மாதிரி கொடுக்குறோங்க.
1: சைஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஒரு லட்டு கொடுக்குறாங்களே கடையில், அது மாதிரி சைஸில் இருக்குமா?
0: ஆமாம், நம்ம ஒவ்வொரு உருண்டையும் எடை வச்சு தான் பண்ணுறோம். 20 கிராம் உருண்டையாகவும், 25 கிராம் உருண்டையாகவும் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறோங்க.
1: இப்போ சிறுதானியங்கள்

0: எல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒரு சில பொருட்களை சொன்னீங்க. அடுத்ததாக மரபு வகை நெல்லரிசிகளில் அதில் என்னென்னலாம் பொருட்கள்லாம் செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஐயா, மரபு வகை நெல்லரிசியில் முறுக்கு பண்ணுறேங்க, தட்டுவடை, அதிரசம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குங்க. அதில்
0: இப்போ மரபு வகை நெல்லரிசியில் முறுக்கு, தட்டுவடை, அதிரசம்லாம் செய்யலாம்னு சொன்னீங்க. முறுக்கு எப்படி பதப்படுத்தி அதை எப்படி செய்யணும்?
1: இப்போ மாப்பிளச்சம்பா முறுக்கு செய்யக்குள்ள அந்த மாப்பிளச்சம்பா கைக்குத்தல் அரிசியில் தான் பண்ணுறோம். அந்த அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடறோம். அதுக்கப்புறம் அதை கிரைண்டரில் ஆட்டிட்டு அது கூட பொட்டுக்கல்ல, 1 கிலோ அரிசினா 1/2 கிலோ பொட்டுக்கல்ல மாவு, அதை கலந்து அதுக்கு மேலே தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், எள்ளு, ஓமம் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம வழக்கமாக செய்கிற முறுக்கு மாதிரியே அதை செய்ய முடியும். இந்த ஒரு அரிசி மட்டும் இல்லை, எல்லா அரிசியிலுமே நம்ம காட்டியானம், கருப்பு கோணி, பூங்கார், கருங்குருவை எல்லா அரிசிகள்லையுமே நம்ம முறுக்கு செய்ய முடியும். அதே மாதிரி
0: இப்போ கருப்பு கோணி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், கள்ளிமடையா, நெல் அரிசியெல்லாம் எங்கே போய் வாங்குறீங்க?
1: ஐயா, இப்போ நம்ம நிலத்திலே நம்ம ஒரு 2-3 வகையான அரிசி பயிர் பண்ணுறோம்.
0: வருது
1: காட்டியானம், கருப்பு கோணி, மாப்பிள்ளை சம்பா, இது நம்மளே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் அப்படின்னு நண்பர்கள்லாம் இருக்க, இயற்கை வழி வேளாண்மை செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்தும் வாங்குறோம் நம்ம.
0: இப்போ எந்தெந்த பருவ காலங்களில் நெல்லெல்லாம் பயிரிடுறீங்க?
1: ஆடியிலிருந்து புரட்டாசி வரைக்கும் இந்த சம்பா பட்டத்தில் இந்த இது எல்லாமே 150 நாட்கள், 160 நாள், 145 நாள் பயிர் இந்த சிவப்பரிசிகள் பெரும்பாலும். அதை வந்து அதான் அந்த ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டத்தில் இதை பயிர் பண்ணுறாங்க.
0: நெல் அரிசியாகவும் கொடுக்குறீங்களா?
1: விதை நெல்லாகவும் கொடுக்குறோம், அரிசியாகவும் கொடுக்குறோம், அவலாகவும் கொடுக்குறோம், அவல் பொறி கொடுக்குறோம், இந்த மாதிரி கொடுத்து.
0: விற்பனை வாய்ப்புகள்லாம் சொல்லுங்கள். சிறுதானியங்களாக இருக்கட்டும், மரபு வகை நெல் அரிசிகளாக இருக்கட்டும், இப்போ செய்கிறீங்க, செஞ்சுட்டு எங்கே விற்பனை பண்ணுறீங்க? சிறு சிறு கடையா, இல்லை பெரிய பெரிய கம்பெனியா, இல்லை ஆன்லைன் வர்த்தகமா, இதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
1: இப்போ நம்ம 2015 சேலம் மாநகரில் ஒரு இயற்கை வழி விளைபொருள் அங்காடி நம்மளே துவங்கியிருக்கோம். இப்போ நம்ம அங்காடியிலையும் விற்பனை பண்ணுறோம். இந்த மாதிரி அங்காடி வச்சுருக்க நண்பர்கள்ட்ட நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் உணவுத் திருவிழா, விதை திருவிழா நடக்கிற இடத்துல போய் ஸ்டால் போட்ட அனுபவம் இருக்குது. அப்போ அதில் வந்து அவர்களை தொடர்பு எண்ணம் வாங்கி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அரிசி பயிர் அறுவடை பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு தகவல் தரக்குள்ள அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் அங்கங்கே பெரிய பெரிய மாநகரங்களில் இயற்கை சந்தைகள் வந்து இந்த மாதிரி உழவர்களே ஒருங்கிணைக்கிறாங்க. இப்போ நம்ம சேலம் மாநகர்லேயும் ஆத்தூர் நகர்லேயும் வந்து இயற்கை சந்தையிலையும் நம்ம ஆத்தூரில் சனிக்கிழமையும், சேலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம இந்த சந்தை நடக்குது, இயற்கை சந்தை, அங்கே போய் நம்ம ஸ்டால் போடுறோம், அங்கே நேரடியாகவும் விற்பனை பண்ணிக்கிட்டு.
0: இப்போ நீங்கள் ஸ்டாலெல்லாம் நிறைய போடுறீங்க இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: இப்போ சாதா முறுக்கு நம்ம கடையில் வாங்குகிறோம், அந்த முறுக்குக்கும் நீங்கள் மரபு வகை நெல்லரிசியில் கொண்டு செய்கிறீங்க, அந்த முறுக்குக்கும் மக்களிடையே எப்படி வரவேற்பு இருக்குது? சாதா முறுக்கோட உங்கள் முறுக்கு விலை அதிகமாக இருக்கும்.
1: ஆமாங்க.
0: ஏன்னா நீங்கள் மரபு வகை நெல்லரிசியில் செய்ய
1: 300 ரூபா, அவங்க 300 ரூபாய்க்கு 350 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இப்போ நம்ம 600 ரூபா வருதுங்க நம்ம கொடுக்குற முறுக்கு. காரணம் அவங்க பாமாயில் செய்கிறாங்க, நம்ம வந்து செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய், அந்த கடலை பருப்புமே இயற்கையில் விளைஞ்சது. அப்போ பார்த்தீங்கன்னா இது 350 ரூபா கிட்ட வந்துடுது எண்ணெய் 1 லிட்டர். அதனால் விலை கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து அந்த மற்ற வெளியில் வாங்கி சாப்பிடக்குள்ளே உடல் நலன் கெடுது, இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடக்குள்ள நம்ம உடலுக்கு பாதிப்பு ஏற்படுது, அது நல்லதை சாப்பிடுவோம், நம்ம உடல் நலம் கெட்டு கொண்டு போய் மருத்துவமனைக்கு மருத்துவ செலவுக்கு வீணாக செலவு பண்ணுறது, இது முன்கூட்டியே இந்த மாதிரி நல்ல தின்பண்டங்களை சாப்பிட்டு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கலாங்கிற மாதிரி இதை நோக்கி நிறையா ஆதரவு இருக்குங்க மக்களிடையே.
0: மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது.
1: இருக்குங்க.
0: காசு அதிகமானாலும் பரவாயில்ல, உடம்புக்கு நல்லது.
1: நல்லது, ஆமாம், அப்படிங்கிற மக்கள் மனநிலையில் வரவேற்பு நல்லா இருக்கு.
0: இந்த தொழிலில் நீங்கள் சந்தித்த இந்த சவால்கள், அது இடையூறுகள், அது மாதிரிலாம் சொல்லுங்களேன் அதை பற்றி.
1: ஆரம்ப காலங்களில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் விற்பனை வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம அதில் கொஞ்சம் மீதி ஆகிடும், நீண்ட தூரம் போய் ஸ்டால் போடுற மாதிரி இருக்கும். அங்கே ஒவ்வொரு வினோத் திருவிழா நல்லா விற்பனை ஆகும், ஒரு சில இதில் விற்பனை ஆகாது, அந்த மாதிரி காலங்களை கடந்து வந்தோம். ஆனால் இப்போ வந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க, அதனால் மக்களிடையே வரவேற்பு இருக்குங்க. இப்போ இந்த சந்தைகளில் நல்ல வரவேற்பு இருக்குங்க, இயற்கை சந்தைகளில் நல்ல மக்களிடையே வரவேற்பு இருக்குங்க.
0: இப்போ உங்களை போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரைகள், ஆலோசனைகள் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது வீட்டிலிருந்தே செஞ்சு உங்கள் பக்கத்தில் இருக்க சுற்றத்தாருக்கு கொடுத்து அறிமுகப்படுத்துங்க. நாங்களும் அப்படி தான் செஞ்சோம். முதல்ல நாங்கள் வெளியில் கிடைக்கிற தின்பண்டங்கள் வந்து எவ்வளோ கெடுதல்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது கொடுக்கணும்னு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் கொடுத்து அறிமுகப்படுத்தணும், அவங்க நல்லா இருக்குது எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்கன்னு. இந்த மாதிரி இந்த தொழில் நல்ல எதிர்காலம் இருக்குது, இதை நோக்கி வரலாம். ஆரம்பத்தில் குறைவான முதலீட்டில் வீட்டிலிருந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அந்த கடைகளுக்கு கொண்டு போய் அறிமுகப்படுத்துங்க. பக்கத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் அங்கே போய் ஸ்டால் போடுறது, உணவுத் திருவிழா, இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க.
0: நம்ம உற்றார் உறவினர்கள், நண்பர்கள்ட்டா சொல்லணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு வீட்டு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கூட நாங்கள் இந்த மாதிரி மரபு வகை நெல்லரிசியிலையும் சிறுதானியத்தை வச்சு தின்பண்டங்கள் செய்கிறோம், இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் அங்கே அறிமுகப்படுத்தினீங்க, அவங்க பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சிகள் வர்றவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க.

0: அந்த மாதிரி தான் இதை கொண்டு போகிறதுக்கு வழிகள் இருக்கு.
1: சார், இப்போ சிறுதானியங்கள் மருவ வகை நெல்லரிசியில் கொண்டு நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறீங்க. வளர்ந்து வரும் உங்களை போன்ற இந்த தயாரிக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் கைபேசி என்ன சொல்லுங்கள்,
0: கண்டிப்பாக
1: அவங்க அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
0: கண்டிப்பாங்க. 75 50 34 44 56 இந்த எண்ணில் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, எந்த சந்தேகமாக இருந்தாலும் சொல்லலாம்.
1: இதுவரைக்கும் சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை நெல்லரிசியில் கொண்டு செய்யப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பற்றி நிறைய அழகாக சொன்னீங்க. இந்த தொழிலில் இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: நேயர்கள், இதுவரை சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து சின்னசேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரிவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தென்னங்கன்றுகளுக்கு மண்புழு உரம் இடுதல் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நடவு செய்யப்பட்ட குழிகளில் முளைத்து வரும் களைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். மழைநீரால் அடித்து வரப்பட்டு கன்றுகளின் அடிப்பகுதியில் படியும் மண்ணையும் அவ்வப்போது அகற்றிவிட வேண்டும். உரமிடுவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் குழிகளை சற்று அகலப்படுத்த வேண்டும். வேர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் ஒரு கன்றுக்கு 1 கிலோ வீதம் மண்புழு உரம் இட வேண்டும். தென்னைக்கு நுண்ணூட்ட சத்துக்களுக்காக மாங்கனீசு, போரான் மற்றும் மெக்னீசியம் போன்ற சமச்சீரான தென்னை நுண்ணூட்ட கலவையை ஆண்டுக்கு 1 முறை இடலாம். மண்புழு உரமிட்ட 2 வாரங்கள் கழித்துதான் நுண்ணூட்ட கலவையை இட வேண்டும் என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும். தென்னங்கன்று

கன்றுகளில் காயம் படக்கூடாது. கன்றுகள் வளர்ந்து வரும்போது குழிகளை படிப்படியாக மண்ணால் நிரப்ப வேண்டும். தென்னங்கன்றுகளை அவ்வப்போது பார்வையிட்டு குருத்து அழுகல் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். இதற்கான மருந்துகளை உரக்கடைகளில் வாங்கி பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயிகள் இயற்கை வழிமுறைகளை பின்பற்றலாம். குருத்து அழுகல் நோய் ஏற்படாமல் தடுக்க வருமுன் காப்போம் நடவடிக்கையாகவும் இயற்கை வழிமுறையை கடைபிடிக்கலாம். தென்னம்பிள்ளைகளுக்கு குருத்து பகுதியில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் மட்டும்தான் குருத்து அழுகல் நோய் வரும். இதனால் தென்னங்கன்றுகளை நட்ட பிறகு டிராக்டர் கொண்டு நிலத்தை உழுவது, கன்றுகளை சுற்றி மண்வெட்டியால் வட்டப்பாத்தி எடுப்பது போன்ற நேரங்களில் தென்னங்கன்றுகளின் குருத்து பகுதிகளில் காயம் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாமல் காயம் ஏற்பட்டால் குப்பைமேனி இலைகளையும் காகிதப்பூ இலைகளையும் சரிசமமாக எடுத்து நன்கு அரைத்து பசைப்போல் உருவாக்கி காயம்பட்ட பகுதியில் தடவி வந்தால் குருத்தழுகளை தவிர்க்கலாம்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சியில் தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் தித்திக்கிதே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:06. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:42. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:18. எட்டு நொடி. திரைசீ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:30 19:00. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், ஜெயம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:35 27 நொடி. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:41:33. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பேரழகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:47. நான்கு நொடி திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காதல் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 8:53 12 திரீசி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். அருள் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களின் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. உலகளாவிய ஆளுகையில் சீர்திருத்தம் மற்றும் முன்னேற்றம் கொண்டு வருவதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. புதுடெல்லியில் இரண்டு நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சக கூட்டத்தின் முடிவுகள் குறித்து இன்று வெளியிடப்பட்ட ஆவணத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானை சந்தித்து உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் தடையின்றி பாதுகாப்பாக செல்வதற்கு இந்தியாவின் ஆதரவை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். அவர் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக இன்றே நெதர்லாந்து செல்கிறார். எரிபொருள் நுகர்வை குறைக்குமாறு அரசு விடுத்த வேண்டுகோளின் பேரில் உச்சநீதிமன்றம் இதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை இன்று அறிவித்துள்ளது. மெய்நிகர் வழக்கு விசாரணை, வீட்டிலிருந்தே வேலை, தொகுப்புக்கார் பயணம் ஆகியன இதில் அடங்கும். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் மாநில செயலருமான திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலர் இன்று வெளியிட்டுள்ளார். ஏனாம் பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் புதுச்சேரியில் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக இன்று ஏனாம் சென்று சேர்ந்தபோது அப்பகுதி மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் 18 தேதி முதல் ஜூன் 1 தேதி வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று லக்னோவில் நடைபெறும் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக முதலில் ஆடும் சென்னை அணி சற்று முன்வரை 14.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 9:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:35. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சுந்தர புருஷன் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 9:40. இனிமையான இந்த இரவு வேளையில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். முத்து திரைப்படத்திலிருந்து
1: ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:46. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 9:52 19 நொடி நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம், என்னாசு மச்சான் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 9:57, 33 நொடி. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:09. நான்கொன்னொடி தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கர்ணன் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:16. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தேனிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:24. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஆயிரத்தில் ஒருவல் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:32:52 தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:40 நிமிடம் தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:47 36 இனிமையான பாடல்களை இனிமையான இரவு நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்தலாம் பாடல் கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த

0: அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

ஆகாஷ்வாணி புதுவை. 1815 கிலோகேர்ஸ் முதன்மேலை வரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் சென்னை. அஞ்சல் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் திணை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தொடர்ச்சி வாசிப்பவர் டாக்டர் எஸ் உடலை அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிலைவனைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். சனிக்கிழமை 7:25 நலமாய் வாழ பெனுமினியா காய்ச்சல் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:45 வரை தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கி தீபிகா வரதராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின். மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 11:30 நேயர் நேரம். தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். நண்பகல் 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநாத். 12:30 பன்னிசை மாலை எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள

0: நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 2:15 என்று மினியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு படம். ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன் அவர்கள். மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை எழுந்தல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் இ காயத்ரி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். 4 மணிக்கு ஒளிச்சித்திரம். 6:00 to 6:60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா. கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் எஸ் பி முத்துராமன் அவர்கள். 5 மணிக்கு இளைய பாரதம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி இந்திராநகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரையிசை. 7:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் இயற்கை உரமை வரம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 to 8:58 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானொலி. 10 மணிக்கு அகில பாரதி இசை. பண்டிட் கைவல்யகுமார் கௌரவ் ஏ அவர்கள் காயல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாட். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 to 8:05 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களே, வானிலை அறிக்கை. 15/5/2026 முதல் 19/5/2026 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. நாளை காலை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 to 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆங்கிலத்தில் செய்தி நேர்களை, ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashwani. The news read by Purnima Samant Kadakoti. Prime Minister Narendra Modi today reiterated India's support for safe and unimpeded navigation through the Strait of Hormuz, underscoring its importance for regional stability as well as global energy and food security. After high-level talks with UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan in Abu Dhabi, Prime Minister Modi strongly condemned recent attacks on UAE.
2: Hormuz ko free, open aur safe banaye rakhna. ये हमारी सबसे बड़ी प्राथमिकता है। इस विषय में अंतर्राष्ट्रीय कानूनों का पालन आवश्यक है। ब्रदर, भारत हर परिस्थिति में यूएई के साथ कंधे से कंधा मिलाकर खड़ा है और आगे भी खड़ा रहेगा।
1: Prime Minister Modi arrived in UAE this morning on the first leg of his five-nation tour covering the UAE and Europe. He was received by UAE President at the presidential airport and accorded a ceremonial welcome with UAE F-16 fighter jets escorting his aircraft as it entered Emirati airspace. Mr. Modi expressed gratitude to the UAE leadership for the warm reception, noting in a social media post that he looked forward to strengthening cooperation across key areas including energy, investment and supply chains. Concluding his UAE visit, the Prime Minister left for the second leg of his tour to Netherlands. Thereafter, Mr. Modi will visit Sweden, Norway and Italy during the six-day tour. Foreign ministers of BRICS have reiterated their commitment to reform and strengthen global governance. In the outcome document, the ministers called for a more equitable, democratic, and accountable international and multilateral system –